மனதை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்களைப் போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா.

மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அமுதம். இறைவன் மனத்தேரில் பவனி வந்து அருள் தரும் நேரம் இது.

இறை சக்தி பெற பக்தி பாடல்களின் அர்ச்சனையாய் இது இசை அமுதம். இதோ இருள் அகற்றி அருள் பெற வைக்கும் தெய்வீக பாடல்.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டது இசை அமுதம். திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள், இடம்பெற்ற படங்கள் சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, தெய்வ மகன், தேவி தரிசனம், அம்மன், ஆத்தா உன் கோவிலை படங்களிலிருந்து பாடல் ஒலித்தது. இன்னும் சில நொடியில் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையே ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆவண கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு முகாம் சென்னை காவல் கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். பிலிப்பைன்ஸில் பயணியர் படகு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. வில்வித்தை பிரீமியர் லீக் போட்டிகள் அக்டோபர் மாதம் 8 தொடங்கி 18 வரை நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது புதிய காலை. குழந்தை இனிய காலை பொழுதில் புதிய காலையில் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக வளம் வரவிருக்கின்றன. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது சேவை செய்திகள். விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு பிள்ளையார்பட்டி விநாயகர் ஆலயத்தில் 9வது நாள் திருவிழாவாக ஆவணி 27/13/9/2026 ஞாயிற்றுக்கிழமையான இன்று காலை திருத்தேருக்கு அருள்மிகு கற்பக விநாயகர் எழுந்திருளல், முற்பகல் 11 மணிக்கு ஊ சிறுவயல் மக்கள் கவிஞர் திரு அருணாகப்பன் குழு

இன்னிசை பட்டிமன்றம் இன்று இரவு 7:30 ஆத்தங்குடி முத்துப்பட்டினம் செல்வன் அவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி, 8:30 சுவாமி யானை வாகனத்தில் எழுந்தருளி திரு வீதி உலா நடைபெறும். மதுரை கீழமாரட்டு செட்டிய திரு ஸ்ரீ நவநீத கண்ணன் சன்னதியில் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம். இதில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று வெள்ளி வாகனங்கள் விடாயத்து சப்பரம் வீதி புறப்பாடு இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறும். கேட்டது சேவை செய்திகள். ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் இப்பொழுது 6:05:30. இதோ உயர்ந்த உள்ளம் படத்திலிருந்து இனிய காலை பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 6:10.
1: இனித்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: நட்பு உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்றார் வள்ளுவர். ஆடை நழுவும் போது கை எப்படி தானாக சென்று மானத்தை காக்கிறதோ, அதை போல நண்பனுக்கு துன்பம் வரும்போது யோசிக்காமல் ஓடி சென்று உதவி செய்பவனே உண்மையான நண்பன். நம் தமிழ் இலக்கியத்தில் நட்புக்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. ஒருவரை ஒருவர் நேரில் பார்க்காமலேயே கவிதைகள் மூலமும் குணங்கள் மூலமும் நட்பு வளர்ந்து கடைசியில் தன் நண்பனுக்காக வடக்கிருந்து உயிர் துறந்த கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு இன்றும் உலக பேர் ஆச்சரியம். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்கிறார் வள்ளுவர். அதாவது முகம் மட்டும் மலரும்படி சிரித்து பேசுவது நட்பல்ல, மனமும் மலரும்படி உள்ளன்போடு நேசிப்பதே உண்மையான நட்பு ஆகும். விவிலியத்தில் தாவீது யோனத்தான் ஆகிய இருவருக்கும் இடையேயான நட்பு வரலாற்றின் மிகச்சிறந்த தூய்மையான ஆழமான நட்பிற்கு இலக்கணமாக கருதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் சாம்வேல் முதல் புத்தகத்தில் இவர்களின் நட்பு மிக அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. தாவீது கோலியாத்தை வீழ்த்திய பிறகு சவுல் ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார். அங்கே சவுலின் மகனான இளவரசர் யோனத்தான் தாவீதை சந்திக்கிறார். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு இணைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான் என்கிறது விவிலியம். யோனத்தான் ஒரு இளவரசராக இருந்த போதிலும் தாவீது மீது கொண்ட அன்பினால் அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். தன் இளவரச தகுதியை குறிக்கும் உடை, பட்டயம், வில், கச்சை ஆகிய அனைத்தையும் தாவீதுக்கு கொடுத்து கனப்படுத்தினார். இது யோனத்தானின் சுயநலமற்ற அன்பை காட்டுகிறது. சவுல் ராஜா தாவீதின் புகழைக் கண்டு பொறாமைப்பட்டு அவரை கொல்ல முயன்றார். சவுலுக்கு பின் யோனத்தான் தான் ராஜாவாகி இருக்க வேண்டும். ஆனால் கடவுள் தாவீதையே அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை யோனத்தான் உணர்ந்திருந்தார். தன் அரியணையை விட தன் நண்பனின் உயிரும் கடவுளின் சித்தமுமே முக்கியம் என்று கருதினார். தன் தந்தை சவுல் தாவீதை எப்படி கொல்ல திட்டமிடுகிறார் என்பதை யோனத்தான் ரகசியமாக கண்டறிந்து தாவீதை எச்சரித்து அவருடைய உயிரை காப்பாற்றினார். வயல்வெளியில் அவர்கள் இருவரும் சந்தித்து அழுது விடைபெறும் காட்சி விவிலியத்தின் மிக உருக்கமான பகுதிகளில் ஒன்றாகும். யோனத்தான் போர்க்களத்தில் மரித்த போது தாவீது மிகுந்த துயரமடைந்து புலம்பல் பாடினார். பின்னர் தாவீது ராஜாவான போது தன் நண்பனுக்கு கொடுத்த வாக்கின்படி யோனத்தானின் முடமான மகனான மேவிபோசேத்தை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு அவனுடைய சொத்துக்களை திருப்பி தந்து தன் சொந்த மகனைப் போல தன் பந்தியிலேயே என்றும் உணவருந்த செய்தார். உலகளாவிய இலக்கியங்களில் உண்மையான நட்பிற்கு இது இன்றும் மிகச் சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. இரண்டு நண்பர்கள் பாலைவனத்தில் நடந்து சென்றனர். வழியில் ஒரு வாக்குவாதம் வர ஒரு நண்பன் மற்றவனை அடித்து விட்டான். அடி வாங்கியவன் மணலில் எழுதினான், இன்று என் சிறந்த நண்பன் என்னை அடித்தான் என்று. அடுத்த நாள் அவன் ஆற்றில் மூழ்க போன போது அதே நண்பன் அவனை காப்பாற்றினான். இப்போது அவன் ஒரு

0: பாறையில் செதுக்கினான். இன்று என் சிறந்த நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று. நண்பன் கேட்டான், ஏன் மணலிலும் பாறையிலும் எழுதினாய் என்று. அவன் சொன்னான், துரோகங்களை காற்று வீசினால் அழியும் மணலில் எழுத வேண்டும், உதவிகளை என்றும் அழியாத பாறையில் எழுத வேண்டும் என்று. நண்பர்களின் சிறு தவறுகளை மறந்து அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை மட்டும் நினைவில் கொள்வோம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்கிறது விவிலியம். நண்பன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து நட்பு கொள்ள வேண்டும். நண்பனை கொண்டே நம்மை மதிப்பார்கள். நல்ல நட்பை பெற்று நலமுடன் வாழ்ந்திட வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: நேரம் 6:15.
3: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: 8
2: இதமான மென்மையான காலை பொழுதின் புதிய காலையில் இனி பாடல் ஒலிக்கிறது. பொன்மன செல்வன் படத்திலிருந்து இருந்து

0: நேரம் 6:20.
1: செப்டம்பர் 13 இந்நாளின் சிறப்பு. 1501 செப்டம்பர் 13 மைக்கேல் ஏஞ்சலோ புகழ்பெற்ற தாவீது என்ற சிலையை உருவாக்கும் பணிகளை தொடங்கினார்.
2: எல் எஸ்கோரியல் அரண்மனை ஸ்பெயினின் மாட்ரிட் நகரில் 1584 செப்டம்பர் 13 கட்டி முடிக்கப்பட்டது.
1: 1788 செப்டம்பர் 13 ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது அரசு தலைவர் தேர்தலுக்கான தேதி பிலடெல்பியாவில் இடம்பெற்ற மாநாட்டில் முடிவெடுக்கப்பட்டு தற்காலிக தலைநகராக நியூயார்க் நகரம் அறிவிக்கப்பட்டது.
2: 1898 செப்டம்பர் 13 அன்று ஹனிஃபால் குட்விப் செல்லுலாய்டு புகைப்படச் சுருளை கண்டுபிடித்தார்.
1: 1956 செப்டம்பர் 13 IBM முதல் தடவை தரவுகளை சேமிக்கும் டிஸ்க் ஸ்டோரேஜ் என்ற வட்டு சேமிப்பை அறிமுகப்படுத்தியது.
2: நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய வேதியியலாளர் ராபர்ட் ராபின்சன் அவர்களின் பிறந்த தினம் 1886 செப்டம்பர் 13.
1: கர்நாடக இசைப்பாடகர் முடிகொண்டான் வெங்கட்ராம ஐயர் அவர்களின் நினைவு தினம் 1975 செப்டம்பர் 13. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
0: புதிய காலையில் இனி நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் ஆர் உமாதேவி அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மன இயல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவச்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 தன்னம்பிக்கை தரும் பாடல்கள். 6:55 பூந்தளிர். இன்று காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இதில் வேலைவாய்ப்பு தகவல்கள், உள்ளூர் செய்திகள், திரை இசை இடம்பெறும். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில் பகுதி 1 வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில் திரை இசை இடம்பெறும். இன்று காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 8:02 பாட்டு வேண்டுமா மதுரை மாவட்ட நேயர்களின் புத்தம் புதிய விருப்ப பாடல். தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறும். நேரலை எண்கள் 0452 முன்னிணைப்போடு 25-30-170 மற்றொரு எண் 25-30-171. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெறும்.

0: இன்று காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 விருப்ப கானங்கள், சண்முக சுந்தரம் நேர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 10:30 3BHK மற்றும் விடுதலை 1 படங்களிலிருந்து இருபட பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 12:02 சிநேகிதியே தோழிகள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. மகளிர் இந்நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழலாம். நேரலை எண்கள் 0452 முன்னெடுப்போடு 2530 170 அறிமுக தோழிகளும், 2530 171 ஏற்கனவே பேசிய மற்ற அனைத்து தோழிகளும் பங்கேற்கலாம். மதியம் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல், 2 மணிக்கு கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 மெல்ல வரும் பாட்டு மாலை மன்னி. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 4:02 வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். இன்று மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்ற மேலை பக்தி பாடல்கள், 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள். இன்றிரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இதில் சிறு தானியத்தில் மதிப்பு கூட்டுதல் தொழிலில் ஈடுபட்டு வரும் இந்துமதி வெங்கடேஷ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று 7:30 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம், இந்தியா ஸ்ரீலங்கா அணிகளுக்கு இடையேயான போட்டியின் நேர்முக வர்ணனை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலியில் கேட்கலாம். இதில் 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க. மதுரை மாவட்ட கேரம் சங்கத்தின் தலைவர் NMS ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி இடம்பெறும். இன்றிரவு 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு தொகுத்து வழங்குவோர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 11:59 மதுரை பண்பலை 103.3 MHz நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 4:45 வரை எமது சென்னை விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். கேட்டது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும். நேரிலே நிகழ்ச்சி குறித்த உங்களின் கடிதங்களை எங்களுக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதிக்கு எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் மதுரை பண்பலை 103.3 சின்ன சுக்கி குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுடைய விமர்சன கடிதங்கள் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதியில் இடம்பெறும். நேரம் இப்பொழுது 6:28:45.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்

0: டிசம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6:30.
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
5: நாம் வாழும் பூமியை சூழ்ந்துள்ள காற்று மண்டலத்தால் தான் எண்ணற்ற உயிர்கள் வாழ்கின்றன. இந்த காற்று மண்டலத்தில் உள்ள ஒரு வாயுதான் ஓசோன். இந்த வாயு பூமியில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு மெல்லிய படலமாக உள்ளது. பூமியையும் அதில் வாழும் உயிரினங்களையும் சூரியனிலிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களிலிருந்து பாதுகாக்கின்றது. மனிதன் பயன்படுத்தும் பல்வேறு தனிமங்கள் மற்றும் வாயுக்களால் இந்த ஓசோன் படலம் பாதிக்கப்படுகிறது. இதை தடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16 ஓசோன் பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஓசோன் என்பதற்கு மனம் உள்ள என்ற பொருளாகும். இது ஓசின் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஆகும். ஆக்சிஜன் மூலக்கூறு 2 ஆக்சிஜன் அணுக்களையும் ஓசோன் 3 ஆக்சிஜன் அணுக்களையும் கொண்டுள்ளது. பூமியில் இருந்து 15 கிலோமீட்டர் உயரத்தில் ஒளி வேதியியல் வினையால் ஓசோன் உருவாகிறது. ஓசோன் மூலக்கூறுகள் நிலையற்ற தன்மையை பெற்றுள்ளதால் இவை தனித்தனியாக உள்ள நேசன்ட் ஆக்சிஜன் அணுக்களுடன் இணைந்து ஆக்சிஜன் மூலக்கூறை உருவாக்கிறது. காற்று மண்டலத்தில் இந்த ஒளி வேதி வினைகள் மாறி மாறி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு உள்ளது. வளிமண்டலத்தில் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் மீசோஸ்பியருக்கும் இடையே ஓசோன் படலம் உள்ளது. ஓசோன் சூரியனின் வெப்பத்தை தன்னகத்தை ஈர்த்து கொண்டு உலகின் தட்பவெப்பநிலை மாற்றத்தை நிர்ணயம் செய்கிறது. பூமிக்கு வரும் புற ஊதா கதிர்களில் 95% முதல் 99% வரை ஓசோன் படலத்தால் தடுக்கப்படுகிறது. ஓசோன் படலம் புவிவாழ் உயிரினங்களை புற ஊதா கதிர்வீச்சிலிருந்து காக்கும் கவசம் போல் உள்ளது. ஆனால் பூமியில் நடைபெறும் மனித செயல்களால் ஓசோன் படலம் சிதைவடைந்து வருகிறது. 1980 தென்துருவ வானில் ஓசோனே இல்லாத பகுதி முதன் முதலில் கண்டறியப்பட்டது. பிரிட்டன் அண்டார்டிகா ஆய்வு குழுவினர் 1985 அண்டார்டிகாவில் ஹாலி விரிகுடா பகுதியில் 10 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு முற்றிலும் ஓசோனே இல்லாத பகுதியை கண்டறிந்தனர். ஓசோன் அளவு குறைவதற்கு முக்கிய காரணமாக குளிர்சாதனங்களில் பயன்படுத்தப்படும் குளோரோஃப்ளூரோ கார்பன் என கண்டறியப்பட்டது. இதில் உள்ள ஒரு குளோரின் அணு பல ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கும் வல்லமை உடையது. தீயணைக்கும் கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வந்த ஹாலோனும் ஓசோனை அழிக்கக்கூடியது. காற்று மண்டலத்தில் ஹாலோனின் ஆயுட்காலம் 20 ஆண்டுகள் ஆகும். ஏரோசல்களில் பயன்படுத்தப்படும் பொருட்கள், பாலிமர் உற்பத்தியில் பயன்படுத்தும் பொருட்கள் ஓசோன் படல சிதைவிற்கு காரணமாக அமைகிறது. ஓசோன் படல சிதைவால் ஏற்படும் தீய விளைவுகளிலிருந்து பூமியை காக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பல உடன்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 1987 செப்டம்பர் 16 கனடாவில் உள்ள மான்ட்ரில் நகரில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு 46 நாடுகள் கையெழுத்திட்டனர். இதன் மூலம் ஓசோனை அழிக்கும் குளோரோஃப்ளூரோ கார்பன் ஹாலோனின் உற்பத்தியையும் பயன்பாட்டையும் கட்டுப்படுத்தி மாற்று பொருட்களையும் கண்டுபிடிக்க முன்வந்தனர். ஹைட்ரோ கார்பன்களான புரோபேன், ஐசோபுட்டேன் மற்றும் அம்மோனியா குளிரூட்டிகள் மற்றும் ஏரோசல்களில் பயன்படுத்துகின்றன. ஹாலோனுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு, நீராவி போன்றவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்தியா போன்ற வளரும் நாடுகள் மாற்று தொழில்நுட்பத்திற்கு மாற தேவையான நிதியுதவி அளிக்க சர்வதேச நிதியமும் அமைக்கப்பெற்றது. மான்ட்ரியல் ஒப்பந்தத்தால் CFC-யின் உற்பத்தி மற்றும் நுகர்வு முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளது. மான்ட்ரியல் ஒப்பந்த நெறிமுறைகளின்படி ஓசோன் படலத்தை சிதைக்கும் 91%

0: அதிகமான பொருட்கள் உலக அளவில் படிப்படியாக அகற்றப்பட்டதன் காரணமாக ஓசோன் படலம் தற்போது குணமடைந்து முழுமையான மீட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சர்வதேச ஒத்துழைப்பால் ஓசோன் படல மெலிவு சீராகி வருகிறது. இந்நிலை தொடர்ந்தால் இன்னும் 20 அல்லது 30 வருடங்களில் அதனுடைய அடிப்படை நிலையை மீட்டெடுக்க இயலும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி அவர்கள்.

0: நேரம் 6:35. மீனாட்சி, பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றே?
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் இப்பொழுது 6:36. இன்று பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 27 ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களை நேர்களை, இன்று உங்களுக்காக ஒழிப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
3: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதத்திற்கான இலவச பயிற்சிகள் வழங்க இருக்கின்றார்கள். இந்த பயிற்சிகள் காலை 10 தொடங்கி மாலை 5 வரை நடைபெறுகின்றது. பயிற்சியின் போது காலை மாலை தேநீர் மற்றும் மதிய உணவு வழங்கப்படும். இந்த ஒருநாள் பயிற்சியானது வருகின்ற 16 புதன்கிழமை நெல்லிக்காயில் மதிப்பு கூட்டுதல் பயிற்சியாக தரப்படுகின்றது. 17 வியாழன் அன்று சிறுதானியங்களிலிருந்து ஐஸ்கிரீம் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது. எனவே தேவைப்படும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளை, மானாவாரி நேரடி நெல் விதைப்பிற்கு பொட்டாஷ் உரம் கொண்டு விதைகளை கடினப்படுத்தி விதைத்திடுங்கள். இதற்கு 30 தண்ணீரில் 300 மியூரியட் ஆஃப் பொட்டாஷ் உரத்தை நன்கு கலந்து இக்கரைசலில் 1 தேவையான 30 நெல் விதைகளை 16 ஊற வைத்து பின்பு தண்ணீரை வடித்துவிட்டு பழைய ஈரப்பத அளவிற்கு வரும் வரை நிழலில் உலர்த்தி உடனே விதைப்பு செய்யலாம். அல்லது 1 வரை சேமித்து வைத்து பின்பு விதைக்கலாம். இவ்வாறு நெல் விதை கடினப்படுத்தி விதைப்பதால் நெல் முளைப்பு திறன் அதிகரிப்பதோடு முளைத்த நெல் பயிருக்கு ஆரம்பத்தில் மழை குறைவாக இருந்தாலும் 15-30 வரை பயிர்கள் பாதிப்பில்லாமல் வறட்சியினை தாங்கி வளரும். ஆகவே விவசாயிகள் நெல் விதை கடினப்படுத்துதல் தொழில்நுட்பத்தை கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இதேபோன்று ராமநாத மாவட்ட விவசாயிகளுக்கான மற்றொரு செய்தி என்னவென்றால், நெல் விதைப்பு செய்வதற்கு முன்பு நெல் விதைகளில் முளைப்பு திறன், புற தூய்மை, பிற ரக கலப்பின்மை மற்றும் மகசூல் அதிகரிக்கும் திறனுள்ள சான்று பெற்ற மற்றும் குறுகிய கால ரகங்களான கோ 51, 55, ADT 45, 53, 57, TKM 15, RNR 1504, TRY 5, இந்த ரகங்களை வாங்கி விதைப்பு செய்திடுங்கள். இவை 110-115 விளைச்சலுக்கு வரும். மேலும் போதுமான அளவு நெல் விதைகள் தற்போது ராமநாதபுரம் மாவட்ட வேளாண்மை விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வாங்கி பயனடையுமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
4: நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் அப்படின்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து KVK அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமா. KVK அப்படின்றது கிருஷி விஜயான் கேந்திரா, ஆங்கிலத்துல வந்து ஃபார்ம் சயின்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து வேளாண் அறிவியல் மையம். ஸோ வேளாண் அறிவியல் மையம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்தியால 731 வேளாண் அறிவியல் மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, காரைக்கால் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 33 வேளாண் அறிவியல் மையங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதன் முதன்மையான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த

நவீன தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வந்து வழங்கி பல்வேறு திட்டங்கள் மூலமாக வழங்கி அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் நவீன தொழில்நுட்பங்களை அடாப்ட் பண்றதுக்கும் முக்கியமான செயல்பாடுகள் வந்து வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாகவும் வழங்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறப்பு அம்சம், ஒரு வேளாண் அறிவியல் மையத்துக்கு ஒரு விவசாயி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மண் பரிசோதனை பண்றதுல இருந்து அந்த மண்ணுக்கு ஏற்ற என்ன பயிர்கள் போடலாம் அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து பயிர் பாதுகாப்பு மேலாண்மை, அப்புறம் வந்து அறுவடை பின்சா தொழில்நுட்பங்கள், அப்புறம் கால்நடை சம்பந்தப்பட்டது, அப்புறம் வந்து எப்படியெல்லாம் வந்து அரசு திட்டங்கள் வந்து இருக்குது, இதை வந்து எப்படி வந்து நவீன முறையில சந்தைப்படுத்துறது, ஸோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு தான் வந்து கேவிகேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கேவிகேக்கு வந்துட்டா அவங்களுக்கு எல்லா தொழில்நுட்பங்களும் ஒரே இடத்துல கிடைக்கணும், அந்த கான்செப்ட்ல தான் உருவாக்கப்பட்டது. இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்டெக் வேளாண் அறிவியல் மையமானது 1994 ஆம் ஆண்டு தொடங்க

0: சிறப்பான அமைப்பு தான் வந்து கேவிகேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கேவிகேக்கு வந்துட்டா அவங்களுக்கு எல்லா தொழில்நுட்பங்களும் ஒரே இடத்துல கிடைக்கணும், அந்த கான்செப்ட்ல தான் உருவாக்கப்பட்டது. இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்டெக் வேளாண் அறிவியல் மையமானது 1994 தொடங்கப்பட்டது. ஸோ பல்வேறு தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலமாக பல்வேறு தொழில்நுட்பங்கள், நவீன தொழில்நுட்பங்கள், விவசாயிகள், விவசாய பெண்கள், கிராமப்புற இளைஞர்கள், தொழில் முனைவோருக்கு எல்லாமே நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதுல என்னன்னா நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பயிற்சிகள், அதாவது விவசாயிகளின் தேவை அறிந்து பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டு வருகின்றன. பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான பயிற்சிகள் வந்து வழங்கப்படலாம். ஒன்று வந்து உள்வளாக பயிற்சி, அதாவது ஆன் கேம்பஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க. விவசாயிகள் வந்து நம்மகிட்டயே வந்து நம்ம வேளாண் அறிவியல் மையத்திலே வந்து கத்துட்டு போற பயிற்சி. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளி வளாக பயிற்சி, அதாவது ஆஃப் கேம்பஸ் சொல்லுவாங்க. நாமளே அந்த ஊருக்கு அந்த தத்தெடுக்கப்பட்ட கிராமங்களை நம்மளே அங்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள் வந்து நம்ம கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து நம்ம தேவையறிந்து வழங்கிட்டு இருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு திறன்கள் இருக்கும், ஒரு ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும். பட் அதை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள், அது எல்லா துறையுமே விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் வளர்க்கறது, அசோலா வளர்ப்பு தொழில்நுட்பங்கள், அதுக்கப்புறம் வந்து அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள். இப்போ எல்லாருமே விலையெல்லாம் காய்கறி எல்லாம் விலை கம்மியாச்சுன்னா அது எப்படி மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள். ஸோ அந்த மாதிரி பல்வேறு துறைகளில் உங்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி தொழில் முனைவோருக்கான ஒரு சிறப்பு கூட்டம் வந்து நடைபெற்று இருக்கு. ஸோ இதனுடைய சந்திப்பு, இந்த தொழில் முனைவோருடைய சந்திப்புடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இப்போ எல்லாருமே பயிற்சி வந்து கொடுத்துட்றோம், அந்த பயிற்சி முடிச்ச உடனே வந்து என்னன்னா அடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாது. பட் பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய வேளாண், இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10ஆம் தேதி பயிற்சி முடிக்கிறாங்க அப்படின்னா 20ஆம் தேதி அவங்க அந்த சந்திப்புக்கு வரும்போது அவங்களுக்கு அடுத்து என்ன லைசன்ஸ் வாங்கணுமா, அடுத்து அதை லேபிள் பண்ணணுமா, இல்லை அதை எப்படி வந்து பேக்கேஜிங், என்ன விதமான பேக்கேஜிங் பொட்டலம் வந்து இடலாம், அதை எப்படி வந்து சந்தைப்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள தொழில்நுட்பங்களும் அந்த வழங்கணும். நம்ம ட்ரைனிங் மட்டும் பயிற்சி மட்டும் கொடுத்து செல்லக்கூடாது, ஃபுல்லாகவே டெக்னிக்கல் அவங்க ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம 20ஆம் தேதி வந்து ஒரு சிறப்பு சந்திப்பாக வந்து நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து செயல்பட்டு வருகிறது. இது போக வந்து விவசாயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இப்போ வாழையில் வந்து ஏதோ ஒரு நோய் வருது அப்படின்னாலும் நம்மளே விஞ்ஞானிகள் பார்வை மூலமாக நாமளே அந்த வில்லேஜுக்கு போய் அவங்களுடைய என்ன சந்தேகங்களோ இல்லை அவங்களுக்கு நம்ம என்ன தேவையோ அதையும் நம்ம வந்து அவங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்தின் பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம். இன்னைக்கு வந்து நான் வந்து மனையியல் தொழில்நுட்ப வல்லுநராக வந்து பணியாற்றி வருகிறேன். ஸோ மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா உணவு மற்றும் உணவு சார்ந்தது தான் வரும். பட் உணவு சார்ந்தது மட்டும் அல்லாமல் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி வழங்கலாம், விவசாயிகளுடைய பழுவை வந்து நம்ம எப்படி குறைக்கலாம், இல்லை மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் எப்படி வந்து வழங்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம மனையியல் துறை கீழே வந்து வழங்கிட்டு இருக்கோம். விவசாயிகளுக்கு மட்டும் வழங்குறோமா அப்படின்னா விவசாயிகளுக்கும் வழங்குறோம், விவசாய பெண்கள், கிராமப்புற இளைஞர்கள், தொழில் முனைவோர்கள், அலுவலர்கள், மற்ற வேளாண் துறையில தோட்டக்கலை துறையெல்லாம் ஒர்க் பண்ற அலுவலர்களுக்கும் நம்ம தொழில்நுட்பங்கள் வந்து வழங்கிட்டு இருக்கோம். அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடுனால நிறைய வந்து குழந்தைகள் வந்து எடைக்கு ஏற்ற உயரத்துக்கு ஏற்ற எடை வந்து இல்லாம இருக்கிறதுனால ஸோ அது சார்ந்த பயிற்சிகள், அது சார்ந்த விழிப்புணர்வுகளும் நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அந்த போஷன் அபியான் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. அது நேஷனல் நியூட்ரிஷன் மந்த், தேசிய ஊட்டச்சத்து வாரமாக இருந்தது. இப்போ செப்டம்பர் மாதம் ஃபுல்லாகவே தேசிய ஊட்டச்சத்து மாதமாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஊட்டச்சத்து சார்ந்த விழிப்புணர்வுகளும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்வச் பாரத் அபியான், அந்த மாதிரி வந்து தூய்மை இந்தியா திட்டம். ஸோ இந்த மாதிரி வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக ஒரு கம்யூனிட்டியோட ஒரு சமுதாய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அனைத்து தொழில்நுட்பங்களும் நம்ம வழங்கி நம்ம வந்து சிறப்பாக நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் செயல்பட்டு வருகிறது.
1: நிகழ்ச்சியில் இதுவரை இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

வச்சோம், கலப்ப விதத்து கஞ்சி குடிச்சோம், எருமத்தயிரும் சோறும் போட்டு ஒன்ன மட்டும் ஊட்டி வளர்த்தோம். மொத்தம் எல்லாம் செலவழிஞ்சாலும் மிச்சம் இருப்பது நீ அல்லவா, நீ விதக்கி வச்ச நெல் அல்லவா.

0: வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: வணக்கம் நேர்களே, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்க இருப்பது பூந்தளிர். பூந்தளிர் நிகழ்ச்சிக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு குட்டி பாப்பா வந்திருக்காங்க. யாரு, எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்றத கேட்டுலாமே. வணக்கம் பாப்பா.
4: என் பெயர் ஜெசிகா, நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது ஒரு கதை சொல்ல போகிறேன்.
3: கதை சொல்றதுனா ரொம்ப பிடிக்குமா இல்ல கேக்குறது ரொம்ப பிடிக்குமா?
4: கதை சொல்றதுனா ரொம்ப பிடிக்கும்.
3: சரி, நீங்க கதை சொல்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க சொல்ற கதையை கேக்குறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க, கேக்கலாமே.
4: ஒரு ஊர்ல தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். அப்ப தக்காளிக்கு சொல்லிச்சான், ஏன் உன்னைய வெட்டினா மட்டும் எல்லாருக்கும் அழுக வருதுன்னு கேட்டுச்சான். அப்ப அது சொல்லிச்சான், நான் சின்ன வயசுல இருக்கும் போது என் ஃப்ரெண்டு கீரைய வெட்டினாங்களாம், வெட்டும் போது நான் மட்டும்தான் அழுதேன், என்னைய வெட்டும் போது யாருமே அழுக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்டேன். அப்ப கடவுள் சொன்னாங்க, இனிமே உன்னை யாராச்சும் வெட்டினாங்கன்னா அவங்க எல்லாருமே அழுவாங்க அப்படின்னு ஒரு வர கொடுத்தாங்களாம். அப்பிருந்து எல்லாருமே அதை வெட்டும் போது அவங்க எல்லாருமே அழுதுருவாங்களாம்.
3: கடவுள் கொடுத்த வரத்தினாலதான் வெங்காயம் வெட்டுறவங்க எல்லாரும் அழுகுறாங்களா?
4: ஆமா.
3: அச்சுச்சோ, இப்ப கடவுள் கிட்ட என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்களா?
4: ஆமா.
3: சரி, உங்க முன்னாடி கடவுள் வந்துட்டார். ஜெசிகா குட்டி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாப்ல, நீ என்ன கேப்ப?
4: நான் வந்து நல்ல படிப்பை கொடுங்கன்னு கேப்பேன்.
3: ஓ, நீ அவ்வளோ நல்ல பிள்ளையா. சரி சரி சரி, ரொம்ப சூப்பர்மா சூப்பர்மா. பூந்தளிரில் ரொம்ப அருமையான ஒரு கதை. இப்போ தான் தெரியுது எங்களுக்கு ஏன் வெங்காயம் வெட்டினா கண்ணீர் வருதுன்னு. ரொம்ப அழகாக அந்த கதையும் சொன்னீங்க. கடவுள் வந்து கேட்டால் நல்லா படிப்பை தரணும்னு சொல்லி வேண்டியிருக்கீங்க. உங்களுக்காகவும் சேர்த்து நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நல்ல படிப்பை தரணும்னு சொல்லிட்டு. பூந்தளிருக்கு வந்து பேசின ஜெசிகாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ
4: தேங்க்யூ.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு தகவல்கள், ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள் மற்றும் திரை இசை ஆகியன இடம்பெறவிருக்கிறது. முதல் செக்மெண்ட்டு 7 மணிலிருந்து 7:25 வரைக்கும் குடும்ப உறவு பாடல்கள் தான் இன்றைக்கி வளம் வரவிருக்கிறது. முதலாவது பாடலாக ஒலிக்கவிருப்பது 1988 கொச்சின் ஹனீஃபா இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் பாசப்பறவைகள். கங்கைமரன் பாடல் வரிகளுக்கு கே ஜே ஜெயசுதாஸ், சித்ரா பாடுகிறார்கள்.

நேரம் 7:06, மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி வேலைவாய்ப்பு தகவல் ஒன்று தெரிந்து கொள்வோம். தெற்கு ரயில்வேயில் அப்ரண்டிஸ் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 4,308 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு +2 ITI முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 27/9/2026 15 முதல் 24 வயதுக்குள் இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் இம்மாதம் 27ஆம் தேதி, அதாவது 27/9/2026. மேலும் விவரங்களுக்கு sronline.etrpindia.com. மீண்டும் ஒரு முறை இணையதள முகவரி sronline.etrpindia.com. இந்த இணையதளத்தை பார்வையிட்டு தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 வாழ்த்துகிறது. குடும்ப உறவு பாடல்களை இனி ஒலிக்கிறது. 1993 பி வாசு இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் வால்டர் வெற்றிவேல். வாலியின் பாடல் வரிகளுக்கு மனா உமாரமணன் பாடுகிறார்கள்.

0: நேரம் 7:13.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: பிரேக்ஃபாஸ்ட் புகைப்புகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது. 1997 ஃபாசில் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் காதலுக்கு மரியாதை. பழனி பாரதியின் பாடல் வரிகளுக்கு மலேசியா வாசுதேவன், எஸ் என் சுரேந்தர், அருண்மொழி, சித்ரா, தீபிகா ஆகியோர் பாடுகிறார்கள்.

நேரம் 7:18. பிரேக்ஃபாஸ்ட் குகைப்பூக்களை இனி பாடல் ஒழிக்கிறது. 2001 என் லிங்குசாமி இயக்கத்திலும் ஏசிய ராஜ்குமார் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் ஆனந்தம். கலைக்குமார் பாடல் வரிகளுக்கு கே ஜே ஜேசுதாஸ் பாடுகிறார்.

நேயர்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் ஓர் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 16 தேதி இரவு 10 மணி முதல் செப்டம்பர் 17 தேதி இரவு வரை கோயிலை சுற்றிலும் சித்திரை வீதிகள், ஆவணி மூல வீதிகள் மற்றும் மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்வதற்கும் நிறுத்துவதற்கும் அனுமதி இல்லை. கும்பாபிஷேக விழாவிற்கு வருவோர் இவ்வீதிகளில் நடந்து செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மேலும் மதுரை நகருக்குள் சரக்கு மற்றும் கனரக வாகனங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாகனங்கள் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்லலாம். மாட்டு தாவணியிலிருந்து ஆரப்பாளையம் மார்க்கமாக செல்லக்கூடிய அரசு தனியார் பேருந்துகள், பழ மார்க்கெட் சந்திப்பு, ஆவின் சந்திப்பு, வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, தத்தநேரி பாலம் மற்றும் ஜெயலலிதா பாலம் வழியாக ஆரப்பாளையம் செல்லலாம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து மாட்டுத்தாவணி செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஜெயலலிதா பாலம், தத்தநேரி பாலம், கபடி ரவுண்டானா, எம்எம் லாட்ஜ் வழியாக வழக்கமான வழித்தடங்களில் செல்லலாம். ஃபாத்திமா கல்லூரி சந்திப்பிலிருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய அனைத்து பஸ்களும் கூடல் நகர் பாலம், ஆனையூர் ரோடு, ஐயர் பங்களா சந்திப்பு, மூன்று மாவடி, சர்வேயர் காலனி சந்திப்பு மற்றும் 120 அடி சாலை வழியாக செல்ல வேண்டும். திருப்பரங்குன்றம் சாலை

0: தமிழகத்திலிருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு வரும் வாகனங்கள் அனைத்தும் பழங்கானத்தம் C2 ரவுண்டானா சந்திப்பிலிருந்து கென்னட் ரோடு சந்திப்பு சென்று 70 அடி ரோடு வழியாக எல்லிஸ் நகரின் தற்காலிக பஸ் ஸ்டாண்டு வரை சென்று திரும்ப TP ரோடு காலவாசல் சந்திப்பு வழியாக திருப்பரங்குன்றம் சாலைக்கு செல்லலாம். அருப்புக்கோட்டை ரோடு, அவனியாபுரம் மற்றும் சிந்தாமணி ரோடு வழியாக தெற்கு வாசல் சந்திப்பு மற்றும் பெரியார் பேருந்து நிலையம் வரக்கூடிய வாகனங்கள் வழக்கமான வழித்தடங்களில் வந்து செல்லலாம். கூட்ட நெரிசலை பொறுத்து தேவைப்படும் பட்சத்தில் இவ்வாகனங்கள் அனைத்தும் ஜெயவிலாச சந்திப்பில் ஜெய்ஹிந்துபுரம் மெயின் ரோடு, TVS பாலம் வழியாக C2 ரவுண்டானா சென்று எல்லிஸ் நகர் தற்காலிக பஸ் நிறுத்தம் வரை அனுமதிக்கப்படும். கருப்பாயூரணி ரவுண்டானா சந்திப்பு மற்றும் விரகனூர் சந்திப்பிலிருந்து மதுரை நகரின் வழியாக பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து வைகை வடகரை மற்றும் தென்கரை குருவிக்காரன் சாலை வழியாக பெரியார் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுகள் செல்லலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டிலிருந்து திருமங்கலம் செல்லும் அனைத்து வாகனங்களும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து அருப்புக்கோட்டை சுற்றுச்சாலை வழியாக திருமங்கலம் செல்லலாம். மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
1: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 7:26. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: நண்பர்களே, நாளை விநாயகர் சதுர்த்தி, இன்று நாளை 2 நாட்களும் நாம் பிள்ளையார்பட்டியிலே இருக்கிற கற்பக விநாயகர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். காரைக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் காரைக்குடியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது பிள்ளையார்பட்டி. 1800 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள பழமை வாய்ந்த திருத்தலம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் குலமரபு கோவில்களில் 9 இந்த கோவிலும் ஒன்று. இங்குள்ள கற்பக விநாயகர் உலகப்புகழ் பெற்றவர். இந்த ஊருக்கு எருக்காட்டூர், எக்காட்டூர், மருதங்குடி, திருவீங்கைக்குடி, திருவீங்கைபுரம், ராஜநாராயணபுரம் என்னும் பெயர்கள் உண்டு. குடவரை கோவிலாக இந்த திருத்தலம் உள்ளது. இங்குள்ள கற்பக விநாயகர் தேசி விநாயக பிள்ளையார் எனவும் அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலிலே 11 கல்வெட்டுக்கள் உள்ளன. இவற்றின் மூலம் பண்டைக்கால அரசாட்சி முறைகளை நாம் அறியலாம். கிபி 5ஆம் நூற்றாண்டிற்கு முன்பே இங்கு விநாயகர் வழிபாடு உள்ளதை நாம் அறிகிறோம். மதுரை அரசரடி காலவாசல் பகுதியில் சித்தியடைந்த சித்தர் ஸ்ரீ குழந்தையானந்தரின் குரு மேகர் கணபதி பாபாவின் சமாதி உள்ள இடம் இந்த பிள்ளையார்பட்டி. தென்வலல் ஓடிய இரட்டை பத்தி மண்டபம். அந்த மண்டபத்தின் கீழ்ப்புற பத்தியில் தென்பால் மலை நெற்றியில் 6 அடி உயரமுள்ள கற்பக விநாயகர் வடக்கு நோக்கி உள்ளார். இதற்கு மேற்கே அதே மலை நெற்றியில் தெற்கு நோக்கிய சங்கர் நாராயணர், ஊரு நாட்டு சண்டீசர் கருடன் இருவரும் நின்ற நிலையில் உள்ளனர். கருவறை தூங்கானை மாடமாக குடையப் பெற்றுள்ளது. அதன் நடுவே குடைந்து அமைத்த பெரிய லிங்கம் திருவீசர் என்ற பெயரோடு வழங்கப்படுகிறது. இவருக்கு திருவீங்கைக்குடி மகாதேவர் என்னும் பெயர் உண்டு. கருவறையை ஒட்டி நிறைவு பெறாத லிங்கோத்பவர் உள்ளார். இவர் அருகே உள்ள கல்வெட்டு மூலம் 1200 ஆண்டு பழமையை நாம் அறிகிறோம். பிள்ளையார்பட்டி கோவில் கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம், நடராஜர் சபை, முகமண்டபம், அம்மன் சன்னதி, மேற்சுற்றுப்பத்தி, நந்திபீடம், பலிபீடம், கொடிமரம், திருமுறை மண்டபம், திருமறை மண்டபம், திருச்சுற்று மாளிகை, உற்சவ மண்டபம், வெஞ்சன அறை, மடைப்பள்ளி, நாகர் மண்டபம், மணிமண்டபம், ராஜகோபுரம், திருக்குளம் என்னும் அமைப்பில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. கோவில் திருமதிலின் கிழக்கு வாயிலில்

0: ராஜகோபுரம் எழுப்பப்பட்டுள்ளது. ஏழு நிலைகளை கொண்டு உள்ளது. விநாயகர் கோபுரம் திருமதுளை ஒட்டி கிழக்கிலும் வடக்கிலுமாக இரு கோபுரங்கள் உள்ளன. மூன்று நிலை ராஜகோபுரம் விநாயகர் சன்னதி முன்புறம் உள்ளது. திருச்சுற்று மாளிகையின் வடதிசையில் வாகன அறை உள்ளது. அடுத்து காத்யாயினி சன்னதி உள்ளது. பைரவர், நவகிரகங்கள், திருவீசர், சிவகாமி அம்மை சன்னதிகளும் உள்ளன. பிள்ளையார்பட்டி அற்புதங்கள் தொடரும். ஓம் கம் கணபதயே நமஹ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிமையான இதமான மென்மையான காலைப்பொழுதில் பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 7:31. இனி பாடல் ஒலிக்கிறது 2000 கேஆர் ஜெயா இயக்கத்திலும் தேவாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் உயிரிலே கலந்தது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு ஹரிஹரன், ஹரிணி பாடுகிறார்கள். படத்தை இயக்கியவர் கே ஆர் ஜெயதேவா.

நேரம் 7:37 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில திரை இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது 2001 சுந்தர்சி இயக்கத்திலும் கார்த்திக் ராஜா இசையமைப்பிலும் வெளிவந்த படம் உள்ளம் கொள்ளை போகுதி. தேவன் ஹரிணி பாடல்.

நேனம் பேட்டி குளிக்கும் சோப்பன நானும் வரவா.

நேரம் 7:41 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்ய பூக்கள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இனி இன்றைக்கு செய்தித்தாளில் வந்த சில முக்கிய செய்திகளை பற்றி தெரிந்து கொள்வோம். உள்ளூர் செய்திகளாக இடம்பெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு செப்டம்பர் 17 மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் 750 இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மதுரை ரயில் நிலையத்தில் உரிமம் பெற்று இயக்கப்படும் ஆட்டோ கார் உள்ளிட்ட வாகனங்கள் குறித்து பயணிகளிடமிருந்து விதிமீறல் புகார் வந்தால் உடனடியாக உரிமம் ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலூர் நகராட்சி பகுதியில் சுற்றித் திரிந்த 200 தெரு நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. 336 நாய்களுக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டன. அரசு அனுமதி பெற்ற உரங்களை மட்டுமே விற்க வேண்டும் என மதுரை மாவட்ட பொறுப்பு வேளாண் இணை இயக்குநர் ராணி அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக நாளான செப்டம்பர் 17 மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மீனாட்சி அம்மன் கும்பாபிஷேக விழாவிற்கு 1000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. உயர்நீதிமன்ற மதுரை கிளை மாவட்ட நீதிமன்றத்தில் லோக் அதாலத் நடைபெற்றது. இதில் 6486 வழக்குகளில் தீர்வு ஏற்பட்டு 37,89,80,112 ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டது. இன்றைய பத்திரிகைகள் வெளிவந்த சில முக்கிய செய்திகள் உள்ளூர் செய்திகளாக இடம்பெற கேட்டீர்கள். பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்களில் இனி பாடல் ஒலிக்கிறது. 2003 சங்கர் இயக்கத்திலும் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் பாய்ஸ். கபிலன் பாடல் வரிகளுக்கு கார்த்திக், சித்ரா, சரவ், சிவராமன் பாடுகிறார்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:48 நிமிடம். பிரேக்ஃபாஸ்ட் போய்கே பூக்களை இனி பாடல் ஒழிக்கிறது. 2003 கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்திலும் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் காக்க காக்க. தாமரையின் பாடல் வீரர்களுக்கு திம்மி திப்பு பாப்ஷாலினி பாடுகிறார்கள்.

நேயர்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் ஓர் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 16 தேதி இரவு 10 மணி முதல் செப்டம்பர் 17 தேதி இரவு வரை கோயிலை சுற்றிலும் சித்திரை வீதிகள், ஆவணி மூல வீதிகள் மற்றும் மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்வதற்கும் நிறுத்துவதற்கும் அனுமதி இல்லை. கும்பாபிஷேக விழாவிற்கு வருவோர் இவ்வீதிகளில் நடந்து செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மேலும் மதுரை நகருக்குள் சரக்கு மற்றும் கனரக வாகனங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாகனங்கள் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்லலாம். மாட்டு தாவணியிலிருந்து ஆரப்பாளையம் மார்க்கமாக செல்லக்கூடிய அரசு தனியார் பேருந்துகள், பழ மார்க்கெட் சந்திப்பு, ஆவின் சந்திப்பு, வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, தத்தநேரி பாலம் மற்றும் ஜெயலலிதா பாலம் வழியாக ஆரப்பாளையம் செல்லலாம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து மாட்டுத்தாவணி செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஜெயலலிதா பாலம், தத்தநேரி பாலம், கபடி ரவுண்டானா, எம்எம் லாட்ஜ் வழியாக வழக்கமான வழித்தடங்களில் செல்லலாம். ஃபாத்திமா கல்லூரி சந்திப்பிலிருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய அனைத்து பஸ்களும் கூடல் நகர் பாலம், ஆனையூர் ரோடு, ஐயர் பங்களா சந்திப்பு, மூன்று மாவடி சர்வேயர் காலனி சந்திப்பு மற்றும் 120 அடி சாலை வழியாக செல்ல வேண்டும். திருப்பரங்குன்றம் சாலை மார்க்கத்திலிருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு வரும் வாகனங்கள் அனைத்தும் பழங்கானத்தம் C2 ரவுண்டானா சந்திப்பிலிருந்து கென்னட் ரோடு சந்திப்பு சென்று 70 அடி ரோடு வழியாக எல்லிஸ் நகரின் தற்காலிக பஸ் ஸ்டாண்டு வரை

என்று திரும்ப டிபி ரோடு காலவாசல் சந்திப்பு வழியாக திருப்பரங்குன்றம் சாலைக்கு செல்லலாம். அருப்புக்கோட்டை ரோடு, அவனியாபுரம் மற்றும் சிந்தாமணி ரோடு வழியாக தெற்கு வாசல் சந்திப்பு மற்றும் பெரியார் பேருந்து நிலையம் வரக்கூடிய வாகனங்கள் வழக்கமான வழித்தடங்களில் வந்து செல்லலாம். கூட்ட நெரிசலை பொறுத்து தேவைப்படும் பட்சத்தில் இவ்வாகனங்கள் அனைத்தும் ஜெயவிலாச சந்திப்பில் ஜெய்ஹிந்துபுரம் மெயின் ரோடு டிவிஎஸ் பாலம் வழியாக C2 ரவுண்டானா சென்று எல்லிஸ் நகர் தற்காலிக பஸ் நிறுத்தம் வரை அனுமதிக்கப்படும். கருப்பாயூரணி ரவுண்டானா சந்திப்பு மற்றும் விரகனூர் சந்திப்பிலிருந்து மதுரை நகரின் வழியாக பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து வைகை வடகரை மற்றும் தென்கரை குருவிக்காரன் சாலை வழியாக பெரியார் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுகள் செல்லலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டிலிருந்து திருமங்கலம் செல்லும் அனைத்து வாகனங்களும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து அருப்புக்கோட்டை சுற்றுச்சாலை வழியாக திருமங்கலம் செல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட் புகைப்புகள் நிகழ்ச்சி நிறைவு செய்ய பாடல் ஒலிக்கிறது ஒஸ்தி படத்திலிருந்து.

பிரேக்ஃபாஸ்ட் ஒழிப்புகள் நிகழ்ச்சி திரை வேலையப்பு செய்திகள் உள்ளூர் தகவல்கள் ஸ்ரீ பாலகோபாலன் ஜூலர் மற்றும் வழங்கிய ஆலய அற்புதங்கள் இனிய திரை செயற்பாடுகள் ஆகியன இடம்பெற கேட்டுகள் நிறைவு பெறுவது பிரேக்ஃபாஸ்ட் ஒப்புக்கப்புக்கள் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியாக அவரப்பது மதுரை மாவட்ட நிலவரப்பாடலாக பாட்டு வேணுமா? அதற்கு முன்பாக 8 மணிக்கான செய்திச்சிற்கும் சென்னை அஞ்சலாக இடம்பெறுகிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆசியா உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையே ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார்.

0: பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். பிலிப்பைன்ஸில் பயணியர் படகு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. வில்வித்தை பிரீமியர் லீக் போட்டிகள் அக்டோபர் மாதம் 8 தேதி தொடங்கி 18 தேதி வரை நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: 8:02.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாட்டு வன்மா. நீங்க பாட்டு வன்மா மதுரை மாவட்ட நேரலை குறிப்பு மாற்றம் தொலைபேசி நேரலையாக இடம்பெறவிருக்கிறது. மதுரை மாவட்ட நேரில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்கான நேரலை எண்களை சொல்கிறேன், குறிச்சிக்கங்க. 25 30 170, இன்னொரு நம்பரு 25 30 171. மொபைல் ஃபோன்லேருந்து பேசுகிறீங்கன்னா 0452 இந்த நம்பரை முன் இணைப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். பாட்டு வன்மா நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம் சாமிநாதன், கொஞ்சம் ரோல் ஆகுதே. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும், என்ன பாட்டு கேட்கலாம்? ஆக்கப்பூர்வமான கடிதமா இருக்கட்டும், மற்ற எதுவா இருந்தா நிறை குறை எல்லாத்தையும் நீங்க எழுதி அனுப்பலாம். உங்களுடைய என்ன கருத்துக்கள் தான் எங்களை எங்கள் பணியில் மென்மேலும் உயர்த்து. ஓகே, இப்ப நிகழ்ச்சி என்ன பாட்டு
1: கேட்கலாம்? கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகம் வரதுனால உரிமை படத்துல இருந்து கொண்டாடு கொண்டாடு கொட்டி மேல கொட்டி கொண்டாடு என்ன பாட்டு
0: கொண்டாடிடுமா?
1: நன்றி நன்றி.

0: நேரம் 8:09.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 பண்பலை 100.9 பாட்டு வணக்கம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேர்களின் குரூப் பாட்டிலும் தொலைபேசியில் நேரலையாக இடம்பெற்றது. பிணைப்பில் அவர்களுடைய நேயரை சந்திப்போம். வருக வணக்கம்.

0: எட்டு மணி பத்து நிமிடத்தில் இணைப்பில் இருக்கக்கூடிய நேரே வரவேற்கிறோம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன் சார்.
0: சொல்லுங்க மணிமாறன் சார், எந்த பகுதி மதுரையிலிருந்து?
1: எனக்கு வந்துட்டு சார் சுப்பிரமணியபுரத்துல இருந்து, மதுரை குழுந்தா குழுங்க. அந்த
0: எந்த பகுதியிலும் சுப்பிரமணியபுரத்துல இருந்து. நீங்க எந்த பகுதியில இருந்து பேசுறீங்க? சரி ரைட்டு, கடைசியில இருந்து பேசுறீங்க. ஆனா சுப்பிரமணியபுரம் படத்துல இருந்து மதுரை குழுங்க. எல்லாரும் ஒரு வைப் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு பாடல். இப்ப காலையில் நீங்க கேட்கறது ரொம்ப மகிழ்ச்சி. ஏதோ பாடல் ஒழிக்கிறது சுப்பிரமணியபுரம் படத்துல இருந்து கேட்டு மகிழ்வோம்.

சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:17 நிமிடம்.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க் 217 மேலமாசி வீதி மதுரை.
4: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டாயிருந்துச்சு.
5: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
4: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சந்தோஷமான இனிமையான மென்மையான காலை பொழுதில் பாட்டு ஒன்று நிகழ்ச்சி நடந்திருக்கிறேன். இன்றைக்கி பாட்டு ஒன்று நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நிகழ்வு விருப்பப்பட்ட தொலைபேசிகளில் நேரடியாக இடம்பெற்றிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச 19 பாடலை கேட்டு மகிழ்வதற்கு 25 30 170 மற்றொரு 25 30 171 எண்களில் வரலாம். மொபைல் ஃபோன்லேருந்து பேசுனீங்கன்னா 0452 என்கிற மதுரையோட எஸ்டிடி கூட முன்னிணைப்பாக சேர்த்துக்கொள்ள நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
7: சார், மதுரை தல்லாகுளத்திலிருந்து சக்திவேல் பேசுகிறேன் சார்.
2: நீங்கள் ஏதோ கிணத்துக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி கேட்குது சக்திவேல் சார்.
7: என்ன
2: பாட்டு கேக்கலாம்?
7: பாட்டு
2: கேட்டுருமா?
7: நன்றி சார்.
2: இதோ பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 8:24 பாட்டு வணக்கம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கிறோம். வருக வணக்கம்.
1: காலை வணக்கம் சார்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மாமதுரை நேயர் முத்துப்பட்டி பாலமுருகன்.
0: பாலமுருகன் சொல்லுங்க சார், இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்? பாட்டு வணக்கம்
1: திரைப்படத்துல இருந்து
0: கேட்டுருமா?
1: கேட்டுருவோம் சார்.
0: ஏதோ பாடல் ஒலிக்கிறது.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்றிரவு 10 மணிக்கு மனதை மென்மையாக வருடிச் செல்லும் பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் எஸ் கார்த்திக தீபன் அவர்கள். மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வருமான நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 8:30.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: பாட்டு உணவு நிகழ்ச்சியில் புத்தம் புதிய பாடல்களை மதுரை மாவட்ட நேரிலும் விருப்ப பாடலாக தான் இடம்பெற்று இருக்குது. இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
2: வணக்கம். அசித்திருந்தாகவும் நோய்க்கு மருந்தாகவும் வழங்கிக் கொண்டிருக்கும் மத பண்படுத்தி வாழ்நிலைக்கு எனது அன்பார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையா.
0: அருமை.

0: அருமை, யார் பேசுறீங்க, அறிமுகப்படுத்திக்கங்களே.
1: ஐயா
0: ஐயா, நீங்க யார் பேசு, உங்க பேரு, எந்த பகுதியில இருந்து பேசுறீங்க?
1: மதுரை காளவாசன் முனியசாமி. படம் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அதுல அதே பாடல
0: கொடுத்துருங்க. லைட்டே தான் வேணுமா? சரி, கொடுத்துருவோம். பாடலை கேட்டு மகிழ்வோம்.
2: சில்லாவோ திண்டுக்கல்லு, சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம், செம்பு கலக்காத தங்கம், அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்தாய் 100, 500,000 நினைச்சுக்கிட்டு

0: எல்லாம் அப்படித்தான்.
1: நேரம் 8:35 பாட்டு வணக்கம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார், இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: கயிர் பாரதியார் தெருவு, சக்தி ஜனார்தன் சார்.
1: ஆ, சொல்லுங்க சார், என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: இன்னைக்கு சீமராஜா படத்திலிருந்து உன்னை விட்டால் யாரும் உனக்கில்லை பாரு தாரு.
1: அப்படியே அழகா ஒரு செய்யுள் சொல்ற மாதிரியே சொல்றீங்க.
2: ஆமா,
1: அது அப்படியே பாட்டா பாடிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.

0: பாடுங்களே பாடுங்க. அப்படியே அதை செய்யுள் நடையில் சொன்னீங்களே, உன்னை விட்டால் யாரும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதை பாட்டை பாடுங்க.
1: கேட்கத்தான்
0: முடியும் இல்லைங்களா? கேட்க தெரியும். ஸ்ரேயா கோஷல் அவங்களோட குரல்ல பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

நேயர்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் ஓர் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 16 தேதி இரவு 10 மணி முதல் செப்டம்பர் 17 தேதி இரவு வரை கோயிலை சுற்றிலும் சித்திரை வீதிகள், ஆவணி மூல வீதிகள் மற்றும் மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்வதற்கும் நிறுத்துவதற்கும் அனுமதி இல்லை. கும்பாபிஷேக விழாவிற்கு வருவோர் இவ்வீதிகளில் நடந்து செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மேலும் மதுரை நகருக்குள் சரக்கு மற்றும் கனரக வாகனங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாகனங்கள் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்லலாம். மாட்டு தாவணியிலிருந்து ஆரப்பாளையம் மார்க்கமாக செல்லக்கூடிய அரசு தனியார் பேருந்துகள், பழ மார்க்கெட் சந்திப்பு, ஆவின் சந்திப்பு, வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, தத்தநேரி பாலம் மற்றும் ஜெயலலிதா பாலம் வழியாக ஆரப்பாளையம் செல்லலாம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து மாட்டுத்தாவணி செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், ஜெயலலிதா பாலம்

0: சந்திப்பு, ஆவின் சந்திப்பு, வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, தத்தநேரி பாலம் மற்றும் ஜெயலலிதா பாலம் வழியாக ஆரப்பாளையம் செல்லலாம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து மாட்டுத்தாவணி செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஜெயலலிதா பாலம், தத்தநேரி பாலம், கபடி ரவுண்டானா, எம்எம் லாட்ஜ் வழியாக வழக்கமான வழித்தடங்களில் செல்லலாம். ஃபாத்திமா கல்லூரி சந்திப்பிலிருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய அனைத்து பஸ்களும் கூடல்நகர் பாலம், ஆனையூர் ரோடு, ஐயர் பங்களா சந்திப்பு, மூன்று மாவடி சர்வேயர் காலனி சந்திப்பு மற்றும் 120 அடி சாலை வழியாக செல்ல வேண்டும். திருப்பரங்குன்றம் சாலை மார்க்கத்திலிருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு வரும் வாகனங்கள் அனைத்தும் பழங்கானத்தம் C2 ரவுண்டானா சந்திப்பிலிருந்து கென்னட் ரோடு சந்திப்பு சென்று 70 அடி ரோடு வழியாக எல்லிஸ் நகரின் தற்காலிக பஸ் ஸ்டாண்டு வரை சென்று திரும்ப TP ரோடு காலவாசல் சந்திப்பு வழியாக திருப்பரங்குன்றம் சாலைக்கு செல்லலாம். அருப்புக்கோட்டை ரோடு, அவனியாபுரம் மற்றும் சிந்தாமணி ரோடு வழியாக தெற்கு வாசல் சந்திப்பு மற்றும் பெரியார் பேருந்து நிலையம் வரக்கூடிய வாகனங்கள் வழக்கமான வழித்தடங்களில் வந்து செல்லலாம். கூட்ட நெரிசலை பொறுத்து தேவைப்படும் பட்சத்தில் இவ்வாகனங்கள் அனைத்தும் ஜெயவிலாச சந்திப்பில் ஜெயஹிந்துபுரம் மெயின் ரோடு, TVS பாலம் வழியாக C2 ரவுண்டானா சென்று எல்லிஸ் நகர் தற்காலிக பஸ் நிறுத்தம் வரை அனுமதிக்கப்படும். கருப்பாயூரணி ரவுண்டானா சந்திப்பு மற்றும் விரகனூர் சந்திப்பிலிருந்து மதுரை நகரின் வழியாக பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து வைகை வடகரை மற்றும் தென்கரை குருவிக்காரன் சாலை வழியாக பெரியார் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுகள் செல்லலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டிலிருந்து திருமங்கலம் செல்லும் அனைத்து வாகனங்களும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து அருப்புக்கோட்டை சுற்றுச்சாலை வழியாக திருமங்கலம் செல்லலாம். மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
1: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:44 நிமிடம்.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, வெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: நேரம் 8:45. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வழங்கும் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேரடி விருப்ப பாடல் இடம்பெற்றது. பிணைப்பில் வரக்கூடிய நேரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம் பத்மாவதி அம்மா, மூன்று மாடில இருந்து பேசுறீங்க. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்? தாய்க்கிழவி. சரி, அதே மாதிரி தாய்க்கிழவின்ற மாதிரியே அப்பாவை எப்படி சொல்லலாம்? தகப்பன் கிழவனா? ஓகே, தாய்க்கிழவி பாடல் ஒலிக்கிறது திருச்சிற்றம்பலம் படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: நேரம் 8:50.
4: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: ஒரு ஆள் இருந்தார், விலங்குகள் பேரில் அவருக்கு ரொம்பவும் பிரியம். அதனால் தன்னுடைய வீட்டில் ஒரு நாயை வளர்த்தார். அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார். அந்த கழுதை அவர் வீட்டு கொல்ல பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சிக்கும். அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபச்சாரம் தான். அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை. குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு, 2 வேளையும் பால், பிஸ்கட்டு, மத்தியான சாப்பாடு. அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம். ரொம்ப கொடுத்து வச்ச நாய். அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படி நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும். அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும். அப்படியே எழும்பி முன்னங்கால் ரெண்டையும் அவர் தோல் மேலே போட்டுக்கும். அவர் சிரிச்சுக்கிட்டு அது தலையில் செல்லமாக தட்டுவார். அவர் ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்ப்பார், பேப்பர் படிப்பார். அப்போலாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும். அப்போ கூட அவர் தலையை செல்லமாக தடவி கொடுப்பார். அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை. சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும். சோபாவில் ஏறி உட்காந்துக்கும். இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய். இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது கொல்ல பக்கத்துலேருந்து. பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சு தான்,

0: என்ன இது, இந்த வீட்டில் நாம் தான் கழுதையாக உழைக்கிறோம், பொதி சுமக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, படுக்கை கிடையாது, ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்பவோடு அசைச்சதில்லை. அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு தான் அந்த கழுதை ரொம்ப நேரம் யோசிச்சுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. சரி, இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம், அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம், அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுது மனசுக்குள்ளே. உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிது. அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதையெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சுட்டுது. அந்த வீட்டு எஜமான் வந்து எங்கேயோ வெளியில் சுற்றி விட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தான். உடனே இந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவங்ககிட்ட ஓடி போச்சு. ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு. அதாவது அந்த ஆள் தோல் மேலே தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டுவிடுது. அந்த ஆள் பயந்து போயிட்டான், அவனுக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான். இது அவனை சுற்றி சுற்றி வருது, நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுதை. அவன் கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடினான், இதுவும் பின்னாடியே ஓடிச்சு. அங்கே போய் நாய் மாதிரி மேஜை நாற்காலி மேலே ஏறி குதித்து விளையாட ஆரம்பிச்சுட்டுது. சோஃபாவில் ஏறி உட்காருது, மேஜையில் இருந்த சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது. கழுதை மேஜை மேலே ஏறி குதிச்சா என்னத்துக்காகும், அந்த ஆள் பார்த்தான், சரி இந்த கழுதிக்கு என்னமோ ஆயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணான். ஒரு நல்ல கயிறாக பார்த்து கொண்டான்னா அது கால்லையும் கழுத்துலேயும் கட்டினான், தர தரன்னு இழுத்துட்டு போனான், அடித்து கொல்லை பக்கத்தில் கட்டி போட்டுட்டான். அண்ணன் ஆகாரம் எதுவுமே கொடுக்கல, பட்டினி போட்டுட்டான். இப்போ அந்த கழுதை யோசனை பண்ணி பார்க்குதான், என்ன இது நம்ம எஜமானுக்கு இன்றைக்கி என்ன ஆயிட்டுது, இப்படி அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும், ஆனால் இந்த மனுஷன் நாயை அடிக்கலை ஆனால் நம்மளை அடிக்கிறான், இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுதை. எதுக்கு இந்த கதைன்னா, இது மாதிரியே நாம் கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டான். நம்ம இயல்பு மாறி நடக்க ஆரம்பிச்சுட்டா, இயல்புலேருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்களில் இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆகிடும். அதனால்தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் நமக்கு மரியாதை. வெறி நாய் கடிச்சுட்டா மனுஷன் அது மாதிரியே ஆகிடுறான் பார்த்தீங்களா, அவனோட இயல்பு மாறி போடுது. ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானான், வெறி நாய் ஒன்று உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டிருக்கான். நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன், ஏன் உயில் எழுதுறதுக்கான்னு கேட்டிருக்கான் அவன். இல்லை, நான் யாரை யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணணும்ல அதுக்காக அப்படின்னு.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 8:55. நம்ம பாட்டு வணவன் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப நிறைவான அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். காலை வணக்கம். யார் பேசுறீங்கயா? கருப்பையா, எங்க மதுரை மாவட்டம் சோழவந்தான் வட்டம். நிறைய சொன்னீங்க, விக்ரமங்கலமா? சொல்லுங்க கருப்பையா, என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில? கேட்டுருவோமா? பாடல் ஒடிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.1 இது வரைக்கும் பாட்டு வழங்கும் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேரில் விருப்ப பாடல்கள் தொலைபேசிகளில் நேரலையாக இடம்பெற்ற நிகழ்ச்சியில் மதுரையிலிருந்து சாமிநாதன், கடைசிலிருந்து மணிமாறன், தலாவூரிலிருந்து சக்திவேல், முத்துப்பட்டியிலிருந்து பாலமுருகன், காலவாசலிருந்து முனியசாமி, வண்டியூரிலிருந்து சக்தி ஜனார்த்தனன், அதே மாதிரி 3 மாவட்டத்திலிருந்து பத்மாவதி, விக்ரமாவட்டத்திலிருந்து கருப்பை ஆகியோர் தங்களுடைய விருப்ப பாடலாம் நிகழ்ச்சி வந்து கேட்டாங்க. இதே மாதிரி நாளைக்கு மதுரை மாவட்டத்தோட விருப்ப பாடல் வர இருக்குது. தொடர்ந்து ஆகாஷவாணி மதுரை பண்புடைய இணைந்திருக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி அவர் ட்ரைவ் டம் பீட்ஸ் காத்திருக்கிற நிகழ்ச்சி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் பிரபு. அதற்கு முன்பாக 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை இந்த அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையே ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்தம் அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினாா்.

மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றோடு கனம் மனதோட ரீங்காரம் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான். காலங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் இன்னைக்கு நம்ம எந்த தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா,

ஆமாங்க, அறிவுக்கு விருந்தாகும் தகவல் களஞ்சியமாய் புது புது தகவலோடும் இனிமையான பாடல்களோடும் ஒழிக்கவிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை நிகழ்ச்சியை வழங்கிட இணைந்திருக்கிறேன் அன்பிற்கினியன் பிரபு. வணக்கம் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி எந்த தகவலை பற்றி பேச போகிறோன்னு நீங்கள் ஆவலாக இருக்கிறத என்னால் உணர முடியுது நேர்களே. இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன், ஆமாங்க, அதாவது மின்னணுவியல் மற்றும் காட்சி பலகைகளின் உற்பத்தி வடிவமைப்பில் இந்தியாவின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான திட்டம்தாங்க இது. பாரத பிரதமரின் குறை கடத்தி திட்டமானது செமிகான் 2.0 திட்டமாகுங்க. ஆமாங்க, கடந்த ஆகஸ்ட் மாதம் இத்திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதே போல் செமிகான்ட் 1.0 2022 தொடங்கப்பட்டது. இதன் நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில் இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பது தாங்க.

ஏஆர் ரஹ்மான் குரலில் காஷியன் கிருஷியோட குரல்களில் எந்திரன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இன்றைக்கி ட்ரைவ் டைம் பீட்ஸில் ரொம்ப சிறப்பான ஒரு தகவல் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். ஆமாங்க, எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் சில நுணுக்கமான தகவல்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. நேயர்களே, இயற்பியல் பாடத்தின் சுட்டி குழந்தை எலக்ட்ரானிக்ஸ் பிரிவுனா அது உண்மைதாங்க. ஆமாங்க, பல்வேறு விஞ்ஞானிகளின் முயற்சியால் இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் யுகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். மின்சாரம் இல்லைன்னா நம்மளால் எப்படி இருக்க முடியாதுங்கிற மனநிலை இருக்கோ, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இருக்க முடியாதுங்கிற சூழல் உருவாகிட்டே இருக்குது.

Give me a selfie for love. Give me a selfie for love. Give me a

0: நேரம் காலை 9:15.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

எலக்ட்ரானிக்ஸ் பிரிவோட சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். இப்போ அடுத்ததை நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஐஓடிங்க. ஆமாங்க, ஐஓடினா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது இன்டர்நெட்டு கூட மல்டி டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருப்போங்க. இது எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் இருக்கும், கிளவுட் சமீபத்தில் பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடுங்களில் ஸ்மார்ட் ஹோம்ஸ் திட்டம், செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுருப்போம். இண்டஸ்ட்ரியல், அதாவது தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு கருதி வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் நம்ம இந்த ஐஓடி ட்ராக்கிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருப்போங்க.

0: கோப்ரா திரைப்படத்திலிருந்து வாகு மாசன் குரல்ல ஏ ரகமோட இசையை கேட்டு மகிழ்ந்த நேரம் காலை 9:20.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: ध्यान दें, आपकी मेहनत को राष्ट्रीय पहचान, पशुपालन क्षेत्र में उत्कृष्ट योगदान देने और नवीन प्रौद्योगिकी प्रथाओं को अपनाने वालों को भारत सरकार का पशुपालन एवं डेयरी विभाग प्रदान करता है राष्ट्रीय सम्मान. आज ही नामांकन करें राष्ट्रीय गोपाल रत्न पुरस्कार 2026 के लिए. इस पुरस्कार के लिए 3 श्रेणियों में होता है चयन: सर्वश्रेष्ठ डेयरी किसान, सर्वश्रेष्ठ डेयरी सहकारी समिति और सर्वश्रेष्ठ AI तकनीशियन उत्तर पूर्वी.

0: और हिमालयी राज्यों के लिए विशेष पुरस्कार का प्रावधान। नामांकन की तिथि 10 अगस्त से 30 सितंबर 2026 तक, तो देर किस बात की, आज ही आवेदन करें www.awards.gov.in पर या संपर्क करें नजदीकी CSC केंद्र पर। राष्ट्रीय गोपाल रत्न पुरस्कार 2026 पशुपालन एवं डेयरी विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுக்கிட்டு இருக்கோம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ஆமாங்க, அறிவுக்கு விருந்தாக தகவல் களஞ்சியமான தகவலோடு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்னா, எலக்ட்ரானிக்ஸை பற்றி நம்ம பேசிட்டுங்க. இந்த 21st century எலக்ட்ரானிக்ஸ் பயன்பாடு அதிகமாக, ரொம்ப அதிகமாக பெருகிடுச்சுங்க. ஆமாங்க, எல்லா துறைகளிலும் மின்னணு கருவிகளுடைய பங்களிப்பு தவிர்க்க முடியாததாக ஆகிடுச்சுங்க. ஆழி முதல் ஆகாயம் வரை துல்லியமாக கண்டறிய நிறைய மின்னணு சாதனங்களை பயன்படுத்துகிறாங்க. அதில் குறிப்பாக சென்சார்ஸை பயன்படுத்துகிறாங்க. சென்சார்களின் வகைகளை தெரிஞ்சுக்கலாம், ஆனால் தொடர்ந்து இணைந்துடுங்க. இந்த பாடலை தொடர்ந்து சென்சார்ஸ் எத்தனை வகை இருக்குங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.

0: துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து ஜாவித் அலி, சைனோரா, பிலிப், ஷர்மிளாவோட குரலில் பாடலை கேட்டு மகிழ்ந்தோம்.
1: ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம் மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.

நேரம் காலை 9:32. இன்றைய டைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்ல, நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் சென்சாரோட வகைகள் என்ன நம்ம சொல்ல போகிறோம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல. இப்போ சென்சாரோட வகைகள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஐஆர் சென்சார், டெம்பரேச்சர் சென்சார், பிஐஆர் சென்சார், அல்ட்ராசோனிக் சென்சார், ஹியூமிடிட்டி ஃபயர் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், டில்ட் சென்சார், கேஸ் சென்சார், இன்னும் பல வகைகள் உள்ளதுங்க. நாம் பயன்படுத்துகிற மொபைல் ஃபோனில் எத்தனை வகை சென்சார் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ஆகாஷ்வாணி மாதிரி எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தாங்க.

0: இருமுகன் திரைப்படத்திலிருந்து கவிதை குண்டர், ஸ்டீவ் வாட்ஸ், மாளவிகா மனோஜ், எம் ஜி ஜெஸோட குரல பாடலை கேட்டு மகிழ்ந்தோம்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் காலை 9:39. நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் தகவல் அறிவுக்கு விருந்தாகும் தகவல் களஞ்சியமாய். டிரைவ் டெம்பேட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எலக்ட்ரானிக்ஸினுடைய சில நுணுக்கமான விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதிலே வந்து லாஸ்ட்டாக நான் சொன்னேன் இல்லைங்களா, மொபைல் ஃபோனில் என்னென்னலாம் சென்சார் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இல்லாத ஆட்களை யாரும் இல்லைங்க. சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்களும் அந்த சென்சார்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ராக்சிமிட்டி சென்சார், டில்ட் சென்சார், ஆம்பியன்ட் லைட் சென்சார், டெம்பரேச்சர் சென்சார், டச் சென்சார். சரிப்பா, இவ்வளோ சொல்லிட்டேன், இதெல்லாம் எதுக்குப்பா அந்த மொபைல் ஃபோனில் வைக்கிறாங்க, எதுக்குப்பா அதை பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோன் பண்ணும்பொழுது டிஸ்பிளே வந்து ஃபுல் பிரைட்டாக இருக்குங்க. அந்த சமயத்தில் நீங்கள் காதுகிட்ட கொண்டு போனால் அந்த டிஸ்பிளே லைட் ஆஃப் ஆகுது இல்லையா. அது எதுக்காகனா, தொடர்ந்து டிஸ்பிளே எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா பவர் லாஸ் ஆகும், பேட்டரியில் இருக்கக்கூடிய பேக்கப்பு குறைஞ்சிரும். அதுக்காக ப்ராக்சிமிட்டின்னு ஒரு சென்சார் வச்சு காதுகிட்ட கொண்டு போனோன்னா டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி டோட்டலாக ஆஃப் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து ஃபோனை பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா ஃபோன் ஓவர் ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக டெம்பரேச்சர் சென்சாரு, பகலில் இருக்கீங்களா இருட்டில் இருக்கீங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆம்பியன்ட் லைட் சென்சார் வச்சுருக்காங்க. ஃபோனை எந்த கோணத்தில் திருப்பி வச்சுருக்கீங்க, போர்ட்ரேட்டில் வச்சுருக்கீங்களா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருக்கீங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டில்ட்டு சென்சார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அறிவுக்கு விருந்தாகும் தகவல் களஞ்சியமான டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை.

நேரம் காலை 9:44. இன்னைக்கு நாம ஒரு மொபைல் வாங்க போனாலுமே மொபைலுடைய மெமரி என்ன, எவ்வளவு பேக்கப் இருக்கு, என்ன லென்த்து, நீளம், எல்லாமே மெஷர் பண்ணி தாங்க மொபைலை வாங்குறோம். அந்த வகையில் மொபைலில் இருக்கக்கூடிய அந்த சிப்பு போர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பாக இருக்கிற மெட்டீரியலுக்கு பேர் ஐசின்னு சொல்லுவாங்க. ஐசின்னு என்ன கேட்குறீங்களா, இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. நுணுக்கமான அறிவியல் வடிவமைப்புகள் தாங்க அந்த இது, டிஜிட்டல் ஐசின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நமக்கெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த மைக்ரோ ப்ராசரு, மைக்ரோ கண்ட்ரோலர், அது மைக்ரோ செகண்டில் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதுக்கு மைக்ரோ ப்ராசர், மைக்ரோ கண்ட்ரோலர்னு பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கு எழுதுகிற மொழிகளை தான் டிஜிட்டல் மொழி, அதாவது இயந்திர மொழின்னு சொல்லுவாங்க. இயந்திர மொழி என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க, 0 மற்றும் 1. Oh yo people, all you tell me out there. Yeah.

0: சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து சிலம்பரசன், டிஜே எரல், சுவி சுரேஷ், சுசியோட குரல்ல பாடலை கேட்டு மகிழ்ந்தோம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரம்

0: அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: நேரம் காலை 9:52. நாம இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. தகவலுக்கு விருந்தாக 6 தகவல் களஞ்சியத்தோடு. இப்போ நம்ம எலக்ட்ரானிக்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்த நேரத்தில் நிறைய சென்சார்ஸை பற்றிலாம் பேசணும், மொபைல் ஃபோனை பற்றி பேசணும், மொபைலில் இருக்கக்கூடிய சென்சார்ஸினுடைய நோக்கங்களை பற்றி பேசணும், அது எங்கெல்லாம் வேலை செஞ்சுப்பதை பேசணும். இன்றைக்கி எல்லார் கையிலும் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயே நிறைய சென்சார்ஸ் இருக்குது. நம்முடைய அன்றாட இயல்பான வாழ்க்கையினுடைய அத்தனை ட்ராக்கிங்காக அதை ஸ்மார்ட் வாட்சை சென்ஸ் பண்ணி மொபைலுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவும் ஒரு வகையில் மின்னணு கருவி தாங்க. மேற்கொண்டு நம்ம நிறைய சென்சார்ல சொல்லிட்டுருக்கோம். இன்றைக்கி டிவியில் இருக்கிற ரிமோட்ஸை யாருமே பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. அந்த டிவியில் இருக்கக்கூடிய சென்சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் சென்சார், அதாவது ஐஆர் சென்சார்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் இந்த மாதிரிலாம் போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதே லைட் எரியும். அங்கே பயன்படுத்தக்கூடிய சென்சார் என்னென்னா பிஐஆர் சென்சார், அதாவது பேசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேமராக்களை இரவு நேரங்களை பார்க்கும்பொழுது அந்த சிகப்புகளை லைட் ஒரு மாதிரி எரியும், அதுதாங்க அந்த இன்ஃப்ராரெட்டு. அது மட்டும் இல்லாமல் கேஸ் சென்சார், நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கேஸில் ஏதாவது லீக்கேஜ் இருக்குது அதை கண்டுபிடிச்சி சொல்லலாம். இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கேஸுங்களை கண்டுபிடிச்சி சொல்றதுக்கு கேஸ் சென்சார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனிதனால் கிட்ட நெருங்க முடியாத இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய அதிக வெப்பமுள்ள இடங்களில் வெப்பமுள்ள கருவிகளை கண்டுபிடிக்க டெம்பரேச்சர் சென்சார்லாம் யூஸ் பண்ணுதுங்க. இது எங்கே பண்ணுவோன்னா இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், தென் அது மட்டும் இல்லாமல் வீடுகளையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது பயன்படுத்தின இடங்களை பொறுத்து இதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் மைக்ரோ கண்ட்ரோலரும் மைக்ரோ ப்ராசஸரும் பயன்படுத்துங்க.
3: வள்ளியே சக்கர வள்ளியே மல்லியே சந்தன மல்லியே

எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து ரிச்சார்ட் ராகுல் நம்பியார் நவீன் மகாதேவுடைய குரல்ல பாடலை கேட்டு மகிழ்ந்தும் நிறைவு பாடலாக ஒழித்து சென்றது அப்பாடல். அறிவுக்கு விருந்தாகும் தகவல் களஞ்சியமாய் நாம் இதுவரை கேட்டது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. இன்னைக்கு நாம இதை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ்னுடைய சில நுணுக்கமான விஷயங்களையும் சென்சார்ஸையும் அது மட்டும் இல்லாம ஐஓடி பத்தி விஷயங்களை கேட்டோம். தொடர்ந்து நாம கேட்க விருப்பது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

0: புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங்கும் முடிவு செய்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலம் சிறப்பாக நடைபெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். கியூபா வெளியுறவு அமைச்சருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு குஜராத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வது குறித்து ஈரானும் ஓமன் நாடும் ஒப்பந்தம் செய்ய முடிவெடுத்துள்ளன. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ஈஷாராணி பருவா தாய்லாந்தின் செருன்ராக் ஐ எதிர்கொள்கிறார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்க இருப்பது நேயர் விருப்ப கானங்கள். நேயர்களே, நேயர் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் மதுரை மணிநகரம் எஸ் சண்முகசுந்தரம் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அவருடைய அடுத்த தேர்வு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம்.
1: இது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த படம் எஜமான் படத்திலிருந்து ஆழப்போல் வேலப்போல் அப்படின்ற ஒரு பாடல். எஸ்பிபி அவங்க பாடின பாடல், உதயகுமார் எழுதி இசைஞானி இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்ச பாடல். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து அந்த ஷூட்டிங்கு நல்லா சூப்பராக, அந்த பாடலுக்கு ஏற்ற வரிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷூட்டிங் வந்து எடுத்திருப்பாங்க. நல்ல பீட்டான ஒரு சாங்.
0: அந்த பாடலோட காட்சி அமைப்பு திரைப்படத்தில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. பாடலோட சேர்க்கை, அந்த இசையோட சேர்த்து பாடலோட சேர்த்து காட்சியையும் அருமையாக ரசிச்சிருக்கிறீங்க. உங்களுக்காக எஜமான் திரைப்படத்திலிருந்து ஆலப்போல் பாடல் கேட்டுடலாங்களா?

0: நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலாக அறுத்து என்ன எந்த பாடலை தேர்வு செஞ்சுருக்கிறீங்க?
1: அதாவது வந்து ஆடுகளம் படத்திலேருந்து ஒத்த சொல்லால அப்படின்னு சொல்லிட்டு ஜி வி பிரகாஷ் அவர்களுடைய இசையில் வந்த பாடல். இது வந்து எழுதியதாக ஏகாதசின்னு ஒரு கவிஞர் வந்து எழுதியிருக்காரு. அந்த பாடல் எப்படின்னா, நம்ம மதுரை பேஸ்டு எடுத்த படம் தான் அந்த ஆடுகளம் படம்.
0: ஓகே,
1: அப்போ வந்து இந்த மதுரை பேஸ்டு நம்ம வந்து பார்க்கும்போது அந்த பாடல் வந்து நம்மளோட வாழ்க்கையோட ஒன்றியிடுது. இதுக்கு முன்னாடி
0: அதாவது மதுரையிலிருந்து வந்த கொஞ்சம் பழைய இயக்குநர்கள் வந்து நிறைய மதுரையை ஒட்டி படங்கள் எடுத்திருப்பாங்க. இப்போ புதுசாக வந்தக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் நடிகர் அவர் வந்து இந்த மாதிரி மதுரை பேஸ்டு ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. அதில் அந்த பாடலை மதுரை வரிகளோட மதுரை மனத்தோடு உள்ள வரிகளை கொடுத்துருக்கிறாரு.
1: இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.
0: சரிங்க, உங்களுக்காக அந்த பாடலை கேட்டுலாங்களா?

0: ஞாபகம். இந்த பாட்டை வந்து யார் பாடிக்கிறாங்கன்னா, தேவன் ஒரு பாடகர் வந்து பாடியிருக்காரு. இது வந்து ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில், தாமரை கவிஞர் தாமரை அவர்கள் எழுதிய பாடல்.
1: நீங்க பாடினதுல நானே மெய்மறந்து நின்றுட்டேன். நம்ம நேயர்கள் பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர்கள் சரி, நிகழ்ச்சியில தொலைபேசி வழியாக பங்கேற்கக்கூடிய நேயர்களும் சரி, திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை பாடலே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இந்த பாடலே ஒரு சிறிய பாடல் தான், கிட்டத்தட்ட அந்த பாடல முக்கவாசி நீங்க பாடிட்டீங்க, ரொம்ப இனிமையா இருந்தது.
0: சரி, அந்த தேவன் ஐயா அவருடைய வாய்ஸ் என்னோட வாய்ஸும் கொஞ்சம் சிங்க் ஆகும், அதனால இந்த பாடல் எனக்கு.
1: நிச்சயமா நிச்சயமா உங்களுக்காக அந்த பாடல் மின்னலை திரைப்படத்திலிருந்து இருவெளி உனது பாடல் கேட்டலாங்களா?
0: கேட்டலாமே.

0: நேர்களே, நிகழ்ச்சியில் இனி மதுரை மணிநகரம் எஸ் சண்முகசுந்தரம் அவர்களுடைய தேர்வாக நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடல்.
1: இது வந்து எப்படின்னா, அவ்வைஷமின்ற ஒரு படம். இதில் வந்து வாலி அவர்களுடைய வரிகளில் தேவாவின் இசையில் வந்து எஸ்பிபி சார் வந்து பாடின பாட்டு. எப்படின்னா, அப்படியே காலையில் அந்த பாட்டை கேட்கும்போது நம்ம ஒரு சோம்பலாக இருந்தாலும் இந்த பாட்டை கேட்டோடனே அடுத்து நம்ம வேலையை வந்து சுறுசுறுப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு
0: மனசில் ஒரு விறுவிறுப்பை கொண்டு வரக்கூடியது.

0: உங்களுடைய பாடல வேலை வேலை வேலைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் ஆரம்பிக்கும். அப்படியே நம்ம அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே வந்து அடுத்தடுத்த வேலையில வந்து கிடைக்கும். நம்ம செஞ்சுட்டு போகும்போது ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியா அந்த காலை பொழுது வந்து
1: காலை பொழுது ரொம்ப விறுவிறுப்பா தொடங்குறதுக்கு இந்த பாடலை கேட்டாலே போதும் அப்படிங்கிறீங்க. வேலை வேலை வேலை பாடல் அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து நிச்சயமா உங்களுக்காக வழங்கிடலாம். நேயர்களுக்கும் இந்த பாடல் பிடிக்கும் நினைக்கிறேன்.
2: அவ்வை சண்முகி

0: நிகழ்ச்சியில வேற என்ன பாடல் சார் நீங்க தேர்வு செஞ்சிருக்கீங்க?
1: அதுக்கப்புறம் 2010 வந்து மனிதன் படத்துல இருந்து முன் செல்லடா முன்னே செல்லடான்னு புதுமையான தற்காலத்துல வந்த படம்.
0: மனிதன் அப்படிங்கிற படம் பழைய படம் கிடையாது, அதுக்கப்புறமா இப்ப சமீபத்துல 2016 வந்த படம்.
1: 2016 வந்த படம். இந்த பாடு எப்படின்னா, நம்ம கேட்கும் போது எப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கையில ஏதாவது தோல்விகள் வந்தாலும் இந்த பாடலை கேட்கும் போது அந்த தோல்விகள்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நம்ம அடுத்து முயற்சி செஞ்சா கண்டிப்பா வெற்றி பெறலாம்ன்ற ஒரு
0: ஒரு சோர்வடைந்த மனதில இருந்து விடுபட்டு நம்ம எப்படி முன்னேறி செல்லணும் அப்படிங்கறது நமக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல்
1: தான்.
0: சரி, நிச்சயமா உங்களுக்காகவும் நேர்களுக்காகவும் இந்த பாடலை கேட்டலாம்.

0: நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு நேயர்களின் சார்பாகவும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையின் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார்.
1: இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவருக்கும் இனிய வணக்கம்.
0: நன்றி. நன்றி சார். நேயர் விருப்ப கானங்கள். நேயரின் விருப்ப பாடல்களாக மதுரை மணிநகரம் எஸ் சண்முகசுந்தரம் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
6: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

நேரம் காலை 9:30. இனி நாம் கேட்கவிருப்பது இருபட பாடல்கள். இன்றைய இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் 3BHK மற்றும் விடுதலை பார்ட் 1 படத்தில் இருந்தாங்க பாடலை கேட்க போகிறோம். முதலாவதாக 3BHK படத்தில் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு ஸ்ரீ கணேஷ் அவர்கள், இசை அமைத்திருக்கிறாங்க அம்ரித் ராம்நாத் அவர்கள்.

ஸ்ரீ கணேசோட வரிகளுக்கு அனந்து, கல்யாணி நாயர், உத்ரா உன்னிகிருஷ்ணன், அம்ரித் ராம்நாத்தோட குரலில் பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். த்ரீ பிஹெச்கே படமானது 2022 வெளிவந்து ஓடியதுங்க.

0: விவேக்கோட வரிகளுக்கு சின்மயி மற்றும் சூரஜ் சந்தோஷோட குரலில் பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் காலை 10:37.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகி. இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 944-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: இருபட பாடலாக இன்று 3BHP HK மற்றும் விடுதலை பாட்டு படத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 3BHK படத்தில் அடுத்து வரும் பாடல்

அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சயம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தளவாய

சாலை சாலை கபடி ரவுண்டானா அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை தென்கரை சாலை சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம். மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். கியூஆர் கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு, அனுமதி சீட்டு உள்ள விஐபி வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.

கார்த்திக் நேத்தாவோட வரிகளுக்கு ஸ்ரேயா கோஷல் மற்றும் அம்ரித் ராம்நாத்துடைய குரலில் பாடலை கேட்ட மகிழ்ந்தோம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இருபட பாடல்கள். இருபட பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது விடுதலை பாகம் ஒன்று. இந்த படம் 2023 ஆண்டு வெளியானது. இந்த படத்தை இயக்கியிருக்கிற ஒரு வெற்றிமாறன், இசை அமைத்திருப்பவர் இளையராஜா.

நேரம் 10:53. இன்று முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்களை கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இருபட பாடல்கள். இறுதியாக ஒழித்து நிறைவாக ஒழித்து சென்ற பாடல் வந்து இளையராஜா வரிகளில் அனன்யா பட்டும் இணைந்து பாடியிருப்பார். அடுத்ததாக தனுஷோட குரலில் அனன்யா பட்டும் இணைந்து பாடியிருக்கிறார்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது 3BHK மற்றும் விடுதலை பார்ட் 1 படங்களிலிருந்து இருபட பாடல்களாய் கேட்டு மகிழ்ந்தீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: धन्यवाद नीलम जी और सभी श्रोताओं को कि हम लोगों को आकाशवाणी दिल्ली को बहुत बहुत धन्यवाद।
1: शैलेश जी बहुत बहुत धन्यवाद आपका, आपने हमें समय दिया, आप हमारे स्टूडियो आए।
2: धन्यवाद नीलम जी और बबीता जी ने जिस तरीके से प्रधानमंत्री स्वनिधि योजना के बारे में अपने अनुभव को साझा किया है, हमको लगता है कि वह एक मील का पत्थर साबित होगी जो इसका लाभ लेना चाहते।
3: धन्यवाद
2: राजेश,
1: धन्यवाद बबीता जी आपका। तो अपने सभी श्रोताओं को एक बार फिर से बहुत सारी शुभकामनाएं देते हुए मैं नीलम मलकानिया, कार्यक्रम संयोजक प्रमोद कुमार वत्स और कार्यक्रम प्रस्तुतकर्ता शाहनवाज खान के साथ पोस्ट बॉक्स नंबर 111 से अब आप सभी से लेती हूं अनुमति। नमस्कार।
4: अभी आप सुन रहे थे कार्यक्रम पोस्ट बॉक्स नंबर 111।
5: पोस्ट बॉक्स नंबर 111।
6: நேயர்களே, இதுவரை போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் முடிவு செய்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலம் சிறப்பாக நடைபெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சரின் லண்டன் பயணம் மூலம் எத்தனை கோடி ரூபாய் முதலீடு கிடைத்தது மாநில அரசு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு குஜராத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வது குறித்து ஈரானும் ஓமன் நாடும் ஒப்பந்தம் செய்ய முடிவெடுத்துள்ளன. கிருஷ்ணகிரியில் உள்ள அருள்மிகு ஆஞ்சநேய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் இஷாராணி பருவா தாய்லாந்தின் ஷருன் ராக்கை எதிர்கொள்கிறார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:02:40.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, இது ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் பெண்கள் மட்டும் பங்கெடுத்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழலாம். அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள், படித்ததில் பிடித்தது அந்த மாதிரியான தகவல்கள்லாம் தெரிவிக்கலாம். அறிமுக தோழிகள் 25 30 170 என்ற எண்ணிலும், மற்ற ஏற்கனவே பேசிய தோழிகள் 25 30 171 என்ற எண்ணிலும் வரலாம். 0452 என்பது மதுரையோட முன்னிணைப்பு எண். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக விளம்பரம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள்

0: தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நேரம் 12:04:30 இணைப்பில் வரக்கூடிய முதல் தோழி யாரனை சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? அவ்வளோ ஹாப்பியா இருக்கா?
2: சொல்லுங்க
1: பாண்டியம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்?
2: எனக்கு
1: பொதுவா என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு பழைய நினைவுகள்ல?
2: யாரோ அறிவார், ஆனா நாளும் நமது இல்லை, நாளையும் நமது இல்லை. அதை புரிந்து கொண்டவர் புன்னகை அறிவார், புரியாதவர் குழப்பம் அடைவார். சின்ன கவிதை.
1: அருமை, அருமை. எழுதியவர் யார், பாண்டியமாலா இல்ல பக்கத்து வீட்டுக்காரமாலா? எழுதியவர் நீங்க தானா?
2: நானே தான் சார்.
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. முயற்சி இப்படிதான் சின்ன எழுத ஆரம்பிச்சோம்னா ஒரு மிகப்பெரிய காவியமே படைக்க முடியும். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இதோ தொடர்ந்து ஆகாஷ்வாணி பண்பலையோடு இணைந்திருங்கள். இதோ பாடல் ஒலிக்கிறது ஆட்டோகிராஃப் படத்தில் இருந்து.
2: நன்றி,
1: நன்றி.

0: நேரம் 12:10.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
5: என்ன உண்மையாவா?
6: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
7: மேலும் விவரங்களுக்கு
8: 1800-419-1800 and 1097.
9: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
0: நண்பகல் வேளையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதி. இன்றைக்கி ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வந்து தோழிகள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வந்து நிகழ்ச்சியில் வந்து கேட்டு மகிழலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச தகவல்கள், அதாவது அழகு குறிப்புகள், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சமையல் குறிப்புகள், படித்ததில் பிடித்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து சொல்ல வரலாம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய தோழியை சந்திப்போம். வருக, வணக்கம்.
10: மதிய வணக்கம் சார்.
0: மதிய வணக்கம். சொல்பவர் யாரு?
10: அருப்புக்கோட்டையின் மல்லிகா பேசுகிறேன்.
0: சொல்லுங்க மல்லிகா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்?
10: அதுக்கு முந்தி அப்துல் கலாம் சொன்ன ஒரு வழிமுறை
0: சொல்லுங்க. சொல்லுங்க அருமை.
10: நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவதில்லை.
0: அருமை அருமை. சொல்லுங்க என்ன படத்துல பாட்டு?
10: நீ ஒரு மகாராணி.
0: சரி, ஓகே.
10: அவள் ஒரு பச்சை குழந்தை பாடும் பறவை பருவம் 16 பாடல்.
0: ஓகே, SP பாலசுப்ரமணியம், P. சுசிலாவின் குரல் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 12:18. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தோழிகள் தங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழக்கூடிய நேரலை நிகழ்ச்சி இணைப்பில் வரக்கூடிய அடுத்த சகோதரியை சந்திக்கவிருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு கேக்கலாம்? அப்படியா? சரி சரி. அந்த பிராரம் மீனாட்சி அம்மன் கோயில் இப்ப திருக்குட நன்னிராட்டு விழா வரனால போக்குவரத்து விதிமுறைகள் இதெல்லாம் மாற்றம் பண்ணிருக்காங்க. அது என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 16 தேதி நைட்டு 10 மணிலிருந்து 17 தேதி நைட்டு 10 மணி வரைக்கும்.

0: காவல்துறை வந்து ஒதுங்க வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஒழுங்குபடுத்திருக்கிறாங்க சரியா. ஆனால் நீங்கள் சொன்னது வந்து ஓகே, அது குயில் தோப்பு நிகழ்ச்சி கிடையாது, பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. ஆமாம், இப்போ நீங்கள் கேட்டது வந்து பெரிய வீட்டு பணக்காரன் என் கே விஸ்வநாதன் அவங்களோட இயக்கத்தில் இளையராஜா இசையமைப்பில் வெளிவந்த படம் பெரிய வீட்டு பணக்காரன். இப்போ நீங்கள் கேட்டிருக்க பாடலை இயற்றியவர் வந்து கங்கையம்பரன், மலேசியா வாசுதேவன் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. பெரிய வீட்டு பணக்காரன் படத்துலேருந்து பல்லாக்கு குதிரையிலே பாடலை கேட்டு மகிழ்வோம்.
1: ஆ சரி.

சுந்தரர்

0: நேரம் 12:24.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: வாங்க முடியாத குறைஞ்சு விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
0: நேரம் 12:27. சிநேகிதியின் நிகழ்ச்சியில் அடுத்து யாரை சந்திக்க வருகிறோம்? வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சின்னக்கடை தெருல இருந்து. யார் பேரு?
6: சோமசுந்தரி
0: சார். சோமசுந்தரி, சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்?
6: மிருதங்க சக்கரவர்த்தில இருந்து சார்.
0: என்ன எல்லாம் ஒரே வரி தானே? ஆஹா, மிருதங்க சக்கரவர்த்தி படம் பாத்திருக்கீங்களா? சிவாஜி கணேசன் சார் நடிச்சிருப்பாங்க. 1983 வந்த படம். கே சங்கரோட இயக்கம், MS விஸ்வநாதனோட இசையமைப்பு, வாணிஜராம் குரலில் இப்போ அந்த பாடல் ஒலிக்கிறது. கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 12:33:40 மதுரை பண்பலை, ராமேஸ்வரம் பண்பலையில் நாம் கேட்டுட்ருக்கிறது ஸ்நேகிதியை. நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கள்.

0: எங்க இருந்து பேசுறீங்கம்மா? செல்விமா, எங்க இருந்து பேசுறீங்க? கைத்திரி நகரா? சரி, என்ன படத்துல இருந்து ஏன் இவ்வளவு தயக்கமா இருக்கிறீங்க? என்ன படத்துல இருந்து உங்களுக்கு பாட்டு வேணும்? அப்படியா? சரி, அதெல்லாம் ஒண்ணும் பயப்படணும். நம்ம எப்ப பேசுறது தானே. என்ன படத்துல இருந்து உங்களுக்கு பாட்டு வேணும்? சின்ன கவுண்டர்ல இருந்தா பாடல கேட்டுருமா? அந்த பாட்டு நானே போட்டுக்காம நீங்க சொல்றீங்களா? என்ன
1: பாட்டுன்னு?
0: அவ்வளவுதான், நான் ஏதாவது பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: நேரம் 12:41. சிநேகிதி நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய அடுத்த தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க ரம்யா? எந்த பகுதியில இருந்து பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டம்.
0: மதுரை மாவட்டம் எந்த ஏரியான்?
1: குளமங்கலம்.
0: சரி சரி, அது சரியாக கேட்கல, அதுக்காக தான் கேட்டிருந்தேன். குளமங்கலம் பகுதியிலேருந்து பேசுறீங்க இல்லைங்களா? சரி, என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம்?
1: ஆயிரம் நிலவே வாழ்ற படத்துலேருந்து தேவதையிலேருந்து.
0: ஓகே, அந்த படம் வந்து 1983 வந்து வெளிவந்த படம். இந்த படத்தை இயக்கியவர் வந்து ஏஎஸ் பிரகாசம். படத்திற்கு இசையமைச்சிருக்கிறவங்க இளையராஜா. வைரமுத்தோட பாடல் வரிகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுகிறார். பாடலை கேட்டு மகிழ்வோம். நன்றி.

நேயர்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் ஓர் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 16 தேதி இரவு 10 மணி முதல் செப்டம்பர் 17 தேதி இரவு வரை கோயிலை சுற்றிலும் சித்திரை வீதிகள், ஆவணி மூல வீதிகள் மற்றும் மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்வதற்கும் நிறுத்துவதற்கும் அனுமதி இல்லை. கும்பாபிஷேக விழாவிற்கு வருவோர் இவ்வீதிகளில் நடந்து செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மேலும் மதுரை நகருக்குள் சரக்கு மற்றும் கனரக வாகனங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாகனங்கள் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்லலாம். மாட்டுத் தாவணியிலிருந்து ஆரப்பாளையம் மார்க்கமாக செல்லக்கூடிய அரசு தனியார் பேருந்துகள் பழ மார்க்கெட் சந்திப்பு, ஆவின் சந்திப்பு, வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, தத்தநேரி பாலம் மற்றும் ஜெயலலிதா பாலம் வழியாக ஆரப்பாளையம் செல்லலாம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து மாட்டுத்தாவணி செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஜெயலலிதா பாலம், தத்தநேரி பாலம், கபடி ரவுண்டானா, எம்எம் லாட்ஜ் வழியாக வழக்கமான வழித்தடங்களில் செல்லலாம். ஃபாத்திமா கல்லூரி சந்திப்பிலிருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய அனைத்து பஸ்களும் கூடல் நகர் பாலம், ஆனையூர் ரோடு, ஐயர் பங்களா சந்திப்பு, மூன்று மாவடி சர்வேயர் காலனி சந்திப்பு மற்றும் 120 அடி சாலை வழியாக செல்ல வேண்டும். திருப்பரங்குன்றம் சாலை மார்க்கத்திலிருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு வரும் வாகனங்கள் அனைத்தும் பழங்கானத்தம் C2 ரவுண்டானா சந்திப்பிலிருந்து கென்னட் ரோடு சந்திப்பு சென்று 70 அடி ரோடு வழியாக எல்லிஸ் நகரின் தற்காலிக பஸ் ஸ்டாண்டு வரை சென்று திரும்ப TP ரோடு காலவாசல் சந்திப்பு வழியாக திருப்பரங்குன்றம் சாலைக்கு செல்லலாம். அருப்புக்கோட்டை ரோடு, அவனியாபுரம் மற்றும் சிந்தாமணி ரோடு வழியாக தெற்கு வாசல் சந்திப்பு மற்றும் பெரியார் பேருந்து நிலையம் வரக்கூடிய வாகனங்கள் வழக்கமான வழித்தடங்களில் வந்து செல்லலாம். கூட்ட நெரிசலை பொறுத்து தேவைப்படும் பட்சத்தில் இவ்வாகனங்கள் அனைத்தும் ஜெயவிலாச சந்திப்பில் ஜெயஹிந்துபுரம் மெயின் ரோடு, TVS பாலம் வழியாக C2 ரவுண்டானா சென்று எல்லிஸ் நகர் தற்காலிக பஸ் நிறுத்தம் வரை அனுமதிக்கப்படும். கருப்பாயூரணி ரவுண்டானா சந்திப்பு மற்றும் விரகனூர் சந்திப்பிலிருந்து மதுரை நகரின் வழியாக பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து வைகை வடகரை மற்றும் தென்கரை குருவிக்காரன் சாலை வழியாக பெரியார் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுகள் செல்லலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டிலிருந்து திருமங்கலம் செல்லும் அனைத்து வாகனங்களும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து அருப்புக்கோட்டை சுற்றுச்சாலை வழியாக திருமங்கலம் செல்லலாம்.

0: நேரம் 12:49. சிநேகிதியை நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த சகோதரி வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சகுந்தலா ஜெயின்புரம் சார்.
0: சூப்பர். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: பயணங்கள் முடிவதில்லை படம்.
0: பாட்டு வந்து ஒரு
1: பாரதிய பாடல் மனதுவை படிப்பில் பிடித்தவை சொல்லிடுறேன் சார்.
0: சொல்லுங்க.
1: யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் பழுதுவர் போல் இளங்காவை போல் பூமியிலேயே யாங்கனுமே திறந்ததில்லை ஊமை வெறும் புகழ்ச்சி இல்லை ஊமையர்களாய் செவீரர்களாய் சுழர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொல் கேள்வி

0: நேரம் 12:55.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும்.

நேரம் 12:55:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஸ்நேகிதி நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இப்பொழுது ஒரு பாடல் ஒலிக்கிறது, பிரியா படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் குரலில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மதியம் 1 மணி. காற்றோடு கணம் மனதோடு ரீங்காரம் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. காலங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் வாழ்க்கையில் வசந்த காலத்திற்கு மட்டும் தனிச்சிறப்பு உண்டுங்க. ஆமாங்க, நம்முடைய முயற்சி, மகிழ்ச்சி, வெற்றி எல்லாம் கலந்திருக்குங்க. அதுபோல் மனதை விட்டு நீங்காத காலத்தால் என்றும் நிலைத்த காவிய கானங்களின் தொகுப்பாய் வளம் வர இருக்கிறது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியை உங்களுடன் இணைந்து வழங்கிட இணைந்திருக்கிறேன் அன்பிற்கினியன் பிரபு. இன்றைய வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில் முதலாவது பாடலாக காக்கம் கரங்கள் திரைப்படத்திலிருந்து கேவி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவோட குரலில் முதல் பாடலாக ஒலிக்கவிருக்கிறது.

0: நேரம் பிற்பகல் 1:05. நாம் இணைந்திருக்கிறோம் வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக ராணி சம்யுக்தா திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனோட வரிகளில் கே வி மகாதேவனுடைய இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவோட குரல்களில்.
1: உலகம் பகைவர்கள் படித்து பேசுவார்கள், நண்பர்கள் உயர்த்தி பேசுவார்கள், காதலன் அழைத்து பேசுவார், காதலி அழைத்து பேசுவார்கள்.

0: காலத்தால் அழியா காவிய கானங்களை வசந்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது வசந்த கானங்கள். ஆகாஷ்வாணி மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக சக்கரம் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு எஸ் எம் சுப்பையா நாயுடோட இசையில டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவோட குரல்களில்.
1: குளிக்க போனா குமரி பொண்ணு.

மனதிற்கு இதமான வசந்தம் வீசும் பாடல்களை காவிய கானங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக முத்து மண்டபம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனோட வரிகளில் கே வி மகாதேவனுடைய இசையில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலாவோட குரல்களில்

நேரம் பிற்பகல் 1:16. நம் மனங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். இனிமையான காலத்தால் அழியா காவிய கானங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசனுடைய வரிகளுக்கு MS விஸ்வநாதன், இசையமைக்க TM சௌந்தரராஜன் மற்றும் PC சிலோட குரல்களில்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to September 30th, 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairying, Government of India.
2: ஆகாஷ் வாணி, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
3: நாளை காலை 9 மணிக்கு திண்டுக்கல் ஸ்ரீ மகாலட்சுமி கேட்டரிங் வழங்கும் ஆலய தரிசனம்.
2: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியாக திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை
3: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்:
4: கல்யாணம் சிறப்பா இருந்தது, விருந்து ரொம்ப பிரமாதம். யார் கேட்டரிங்?
3: ஸ்ரீ மகாலட்சுமி கேட்டரிங், திண்டுக்கல். செல் 9894549877.
5: வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் நம்ம மனதிற்கு மகிழ்வான வசந்தம் வீசக்கூடிய பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக மேஜர் சந்திரகாந்தோட திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு வி. குமாரோட இசையில் டி. எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுஜலாவோட குரல்களில்

0: கடல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ
1: நேற்று நீ சொல்ல கண்ணன்
0: ஆஹா

முகமே நீ தரையில் வந்த வெண்ணிலா ஜிஞ்சிரிச்சான் ஜிஞ்சிரிச்சான் ஜிஞ்சிரிச்சான் சிச்சாச்சான் கன்னி மலரே நீ மலர்ந்த வெண்ண கண்ணிலா.

0: அஞ்சு விரலால் நான் தொட்ட போது எப்படி செஞ்சிரிச்சான் செஞ்சிரிச்சான் செஞ்சிரிச்சு சாச்சிச்சாச்சான். அந்த சுகமே நீ சொர்க்கம் என்று சொல்லடி.
1: இன்பமே
0: இளைய கண்ணீர் பள்ளி கொள்ள தொட்டிலே போடவோ என்ன.

என்ற தேதி சொல்ல தூது வந்ததோ.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள். நேரம் 1:28 ஆயிட்டு இருக்கு. இந்த நேரம் ஆனாலே நேர்கள் எல்லாருமே ஆர்வமா காத்துட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, மதுரை பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கம், இன்ஸ்டாகிராம் பக்கம் மற்றும் ட்விட்டர் பக்கங்கள்ல நம்ம வந்து தினம் தினம் 3 கேள்விகளை முன்வைத்திருப்போம். அதே மாதிரி நேத்து முன்வைத்த கேள்விகளுக்கு வந்து நம்ம நேர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே ஆர்வமாக பதிலளிச்சிருக்காங்க. அவங்க பதிலளிச்சவங்க வந்து அவங்க பேரையும் ஊரையும் கேட்டு தெரிஞ்சுக்க ஆசையை காத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பதில் தெரியாமல் கமெண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அவங்க அந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் ஆர்வமாக காத்துட்டே இருக்காங்க. நேற்று நம்ம அப்படி முன்வைத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரும்பு குதிரை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதற்கான சரியான விடையாக பாலகுமாரன் அவர்கள் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய நேயர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புதினமானது 1984 ஒரு இதழில் வந்து தொடராக வெளிவந்து பின்பு நூலாக வந்து புகழ் பெற்றது. லாரி போக்குவரத்து தொழிலை பின்னணியாக வைத்து எழுதப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. யார் யாரெல்லாம் இந்த புத்தகத்தை படிச்சிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் நேயர்கள் நிறைய பேர் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுறீங்களா?
1: சொல்லிடுவோம். தேவனூர் ஜோதிலட்சுமி, எஸ்பி ரவி ராமேஸ்வரம், பிஎஸ் ஜனார்தனன் திருநகர் மதுரையிலிருந்து, எஸ்கே சூரியகுமார் ஸ்ரீதேவி கைத்தறி நகர்லேருந்து, எஸ்வி சுசீலா யமுனேஸ்வரத்திலிருந்து, ஹரிகரன், என்ஆர் உபேந்திரா சூர்யா கைத்தறி நகர்லேருந்து, ஆர் அன்புராணி சென்னையிலிருந்து, நல்ல பெருமாள் வீரசுந்தரி திருமூலஸ்தானத்திலிருந்து, உஷா முத்துராமன் திருநகர் மதுரையிலிருந்து, வாசன் சோ சண்முக சுந்தரம் மணிநகரம் மதுரையிலிருந்து, ஆர்எஸ் துவாராகன் கைத்தறி நகர்லேருந்து, வாசுகி பார்க்கவி கைத்தறி நகர்லேருந்து, ஓகே சிவா மதுரை சந்தப்பட்டிலிருந்து, பாபு முள்ளக்காடு என்எம் சுமதி யமுனேஸ்வரத்திலிருந்து, பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலிருந்து, மகேஸ்வரி வில்லாபுரம் மதுரையிலிருந்து, வண்ண கணேசன் வண்ணை கணேசன் பொன்னியம்மன்

0: மேட்லேருந்து, ராதாகிருஷ்ணன் பண்ணைபுரத்திலிருந்து, அந்தோணி ராஜ் சென்னையிலிருந்து, குமரன் சிறிதேவி கைத்தறி நகர், ராஜகுமாரன் தேத்தாக்குடி, குருபரன் பாரிவள்ளல் நல்ல பெருமாள், எஸ்பி ரவி யமுனேஸ்வரத்திலிருந்து, இத்தனை நேயர்கள் வந்து
1: கிட்டத்தட்ட 30 நேயர்களுக்கும் மேல வந்து சரியான விடையை வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி இப்ப இது வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம நேயர்கள் கிட்ட பண்பலை கேட்கறது மட்டும் இல்லாம நாங்க வாசிக்கிறதுலயும் கெட்டிக்காரங்க அப்படின்றத சொல்லாம சொல்லிருக்காங்க இந்த கமெண்ட் மூலமா. இந்த மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல இந்த கேள்விகள் வந்து போஸ்ட் ஆயிருக்கும். இன்னைக்கான கேள்விகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில நாங்களும் சொல்ல காத்துட்டே இருக்கும். ஸோ இந்த பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்தந்த போஸ்ட் கீழே போய் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, பேஜை லைக் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்க போறோம்?
0: ஒரு சூப்பர் பாட்டு ரெடியாக இருக்குமா வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில். விளக்கேற்றவில் திரைப்படத்தில் இருந்து வாலியோட வரிகளில் வி குமாரோட இசையில் ஒரு பாடலை கேட்டுருவோம்.
1: கேட்டுருவோம்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி.

0: நேரம் பிற்பகல் 1:34. முகநூல் தளத்தில் வந்து நேர்களுக்கு வந்து நம்ம சூடான சுவையான தலைப்புகளை கொடுத்துட்டே இருக்கோம்.
1: அதாவது என்னன்னா, 3 கேள்விகள் கேட்போம். ஒன்று வந்து பொது அறிவு சம்மந்தப்பட்ட கேள்வி, இன்னொன்று திரை சம்மந்தப்பட்ட கேள்வி, இன்னொன்று பொதுவாக ஒரு கேள்வி முன்வைப்போம். இன்னைக்கு பொது அறிவு சம்மந்தப்பட்ட கேள்விக்கு நேர்கள்

0: விடைகள், யார் யாரெல்லாம் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக வந்து திரை சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்று முன் வச்சிருந்தோம். திரைப்படங்களில் வந்த வசனங்களில் உங்கள் மனதில் நிற்கும் ஓர் வசனம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம்.
1: இதில் நிறைய நேயர்கள் வந்து எனக்கு பயங்கரமான வசனங்கள்லாம் பிடிக்கும்னு சொல்லி அப்படி ஒன் பை ஒன்னு அனுப்பியிருக்காங்க.
0: ஆமாம்,
1: அது யார் யாரும் அப்படியே வாசிச்சுட்டு வாங்களேன்
0: சொல்லிடுவோமா?
1: சொல்லிடுங்க.
0: புவனகிரி சுமதி பாபு அவங்களுக்கு வந்து இந்த படம் பேரு சரியா நினைவில் இல்லை, அதில் ஒரு வசனம் வரும் மிகவும் பிடிக்கும், இதையும் கடந்து சென்று விடு, எதையும் சுமந்து செல்லாதே அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததை வந்து எஸ்பி ரவி ராமேஸ்வரத்துலேருந்து ஒருத்தர் அனுப்பியிருக்காருங்க. 16 வயதுநிலை படத்துலேருந்து மயில் ஆத்தா ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, ஆனால் நாயை வளர்க்கலை, அதுக்கு பதிலாக தான் என்ன வளர்த்துச்சுன்னு சொல்லி ஒரு அப்படியே டைலாக் சூப்பராக எழுதிருக்காங்க.
0: நிறையா வீட்டில் வந்து பிள்ளைங்களை சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து கைத்தறி நகர் எஸ்கே சூரியகுமார் ஸ்ரீதேவி, எனக்கு பிடித்த வசனம் நம்ம கூட இருக்கிறவங்களை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா மேலே இருக்கிறவன் நம்மளை நல்லா பார்த்துப்பான் அப்படின்றத சொல்லி எழுதியிருக்காங்க.
1: அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் ஜலீல் பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர்கள் அனுப்பியிருக்காங்க. கரிகாலன் குறி வைக்க மாட்டான், குறி தவறுமானால் குறி வைக்கவும் மாட்டான். படம் மர்மயோகி படத்திலிருந்து ஒரு சிறப்பான ஒரு வசனம் கவர்ந்திருக்குன்னு அனுப்பியிருக்காங்க.
0: தேவனூர் ஜோதிலட்சுமி வந்து சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் கிளைமேக்ஸில் நடிகை லக்ஷ்மி அவர்கள் பேசிய வசனம் சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பம்ங்கிறது ஒரு நல்ல பூ மாதிரி, அதை கசக்கிட்டோம் அப்புறம் மோந்து பார்க்கக்கூடாது, குடும்பம்ங்கிற கண்ணாடி ஜாடியை கீழே போட்டு உடைச்சிட்டோம் அப்புறம் அது ஒட்டாது, இந்த உருக்கமான வசனம் என் கண்களை கலங்க வைக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: பி எஸ் ஜனார்தனன் திருநகர் மதுரையிலேருந்து ஒரு அனுப்பியிருக்காருங்க ஒரு வசனம். 1000 ஒருவன் திரைப்படத்திலிருந்து உங்கள் அதிகாரம் என்ன, சிலப்பதிகாரமா என்று நிலைத்து நிற்கக்கூடிய வசனம் சொல்லி அனுப்பியிருக்காருங்க.
0: அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவர்கள் முத்து திரைப்படத்திலிருந்து, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான டைமில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க போல இந்த.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்க அனுப்பியிருக்காங்க. கனா படத்திலிருந்து உன்னால் முடியாதுன்னா யாராவது சொன்னாங்கன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை உன்னை மட்டும்தான், ஆசைப்பட்டா மட்டும் போதாது அடம் பிடிக்கவும் தெரியணும்.
0: இந்த அது எந்த படத்துல இருந்து தெரியுமா
1: சொல்லுங்க?
0: கனா திரைப்படத்துல இருந்து வர
1: கனாவில தான் கேட்டிருக்காங்க.
0: அடுத்து வந்து செல்வன் உடன்குடியில இருந்து வாழ்க்கையில பயம் இருக்கலாம் ஆனா பயமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது அப்படின்ற வசனம் தனக்கு பிடிக்கும் சொல்லி எழுதியிருக்காங்க. நல்ல பெருமாள் அவர்கள் வந்து அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவி, பி எஸ் வீரப்பனோட வசனம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு.
1: அந்தோணி ராஜ் அவர்கள் கேட்டிருக்காங்க சென்னையில இருந்து. சம்சாராத மின்சாரம் படத்துல இருந்து ஆச்சி மனோரமா அவர்கள் பேசிய வசனம், கண்ணம்மா கம்முனு கடை, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அனுப்பியிருக்காங்க.
0: எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அடுத்து சூரிய நாராயணன் கைத்தறி நகர்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரமணா படத்தில் வந்து மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க.
1: அடுத்து பார்த்தீங்கன்னா 1001 படத்திலிருந்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்கள் அனுப்பியிருக்காங்க. என்ன வசனம்னா நம்பியார் சொல்லுவாராம், மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா,
0: சின்னம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று
1: ஓடும். சூப்பர்.
0: அடுத்து வந்து யார் உஷா முத்துராமன் அவர்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னா, வடிவேல்கர் அவர்கள் கூறும் வசனம், நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அந்த வசனம் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கே சூரியநாராயணன் அனுப்பியிருக்காருங்க. வின்னர் திரைப்படத்தில் வடிவேலு கூட டைலாக் வேணுமா சொல்லியிருக்காரு, இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன்.
0: இல்ல இல்ல, அவர் சொல்லிருக்காரா, நீங்க என்ன பார்த்து சொல்றீங்களா?
1: இல்ல இல்ல, அவர்தான் சொல்லிருக்காரு.
0: அவர்தான் சொல்லிருக்காரு.
1: ஏன்னா நம்ம கேக்குறது நேர்களுக்கு தானே?
0: நேர்களுக்கு தான். இல்ல நான் எதுக்காப்ல உட்காந்துக்கிறேன், நீங்க என்ன பார்த்து சொல்றீங்களோ அப்படின்ற மாதிரியே இருக்கு.
1: இல்ல இல்ல.
0: அடுத்து வந்து சோ சண்முக சுந்தரம் மதுரை அவர் என்ன சொல்ற, போடா அந்த ஆண்டவனே நம்ம பக்கம்தான் அப்படின்ற கமெண்ட்ட சொல்லிருக்காங்க.
1: குருபரன் கேட்டிருக்காருங்க, சொல்லிருக்காருங்க, ரஜினியோட வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் வழி தனி வழி, எது எப்பப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அப்பப்ப அப்படியே நடக்கணும் அனுப்பியிருக்காருங்க.
0: இதே அந்த போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்றது தான் மணிகண்டன் அவங்க வந்து அந்த ஐடியிலன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா சுமதி அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. நல்ல பெருமாள் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாரு. ஒரு வார்த்தை அவருக்கு சொல்லலாம், ஒரு வார்த்தையும் நல்ல பெருமாள் வைக்கிறான். எல்லாத்துலேயுமே கமெண்ட் வந்து ஒரு வார்த்தையில தான் சொல்கிறாரு, வாழ்த்துக்கள்
1: வாழ்த்துக்கள்
0: அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்றாரு போல. வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வராருன்னு நினைக்கிறேன்.
1: கரெக்ட். அடுத்து வந்து கலைமணி பால் பாண்டி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாயகன் திரைப்படத்தில் நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா?
0: நான் கேக்குறேன் பிரபு, நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா?
1: நான் நல்லவர் தாங்க, நீங்களும் நல்லவர் தானே?
0: அப்படிதான், அப்படி நம்மள நம்மளே புகழ்ந்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஜெகதீஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, உண்மைய சொன்னேன் அப்படின்ற கமெண்ட். எல்லாமே சிம்பிளா அப்படியே ஒரு வரையில முடிச்சுட்டாங்க.
1: தேத்தாக்குடி தெற்குதுல இருந்து ராஜகுமாரன் எழுதி அனுப்பியிருக்காருங்க, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி, முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து வந்த டைலாக், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி.
0: அடுத்து வந்து ஹரிஹரன் ரைடிலிருந்து ரொம்ப பெருசா வந்திருக்கு கமெண்ட், மறக்க முடியாதவர்களில் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வசனகர்த்தா சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் எழுதிய வசனம், பசுமரத்தாணி போல் இருக்கிறது என்றாலும் மிக இல்லை, பரங்கியன் யார்பேன் காவலர்களால் சங்கிலி

0: கட்டப்பட்டு பாணர்மேனின் இடத்திற்கு வரும்போது பரங்கியனுக்கு ஜால்ரா போட்டு எட்டப்பர்கள் எல்லாரும் கட்டபொம்மனின் கம்பீர நடையை பார்த்ததும் அனைவரும் பயந்து நின்று கொண்டிருப்பவர்களை பார்த்து கட்டபொம்மன் கடகடவென கர்ஜித்து உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்கள் என்பான். அகம் அழியவில்லை உனக்கு என்று கட்டபொம்மனை பார்த்து பாணர்மேன் பேசுவதை கேட்ட கட்டபொம்மனோ, உன்னை அழித்திருந்தால் என் அகமும் அழிந்திருக்கும் என்று வாக்குவாதத்தில் சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் வசனம் அனல் பறக்கும் பெருமை மண்ணின் வீரத்தை வெளிக்காட்டிய வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் மறக்க முடியாதவர்களில் அப்படின்னு சொல்லி நெல்லை மாவட்டத்தை இருந்து இவர் கமெண்ட் பண்ணிருக்காரு.
1: அடா அப்பா, லென்த்தான ஒரு டயலாக் சிறப்பா இல்ல.
0: அந்த அளவு அவங்க வந்து திரை இசை திரையில வந்து வந்த வசனங்களை ரசிச்சிருக்காங்க.
1: நம்ம ரசிச்சிருக்காங்க, கரெக்ட். நம்ம கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப நேரங்களுக்கு பிடிச்சிருக்கேன். அடுத்ததை பாத்தீங்கன்னா, தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துல இருந்து ராதாகிருஷ்ணன் அனுப்பியிருக்காங்க பாட்ஷா திரைப்படத்துல இருந்து. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான்.
0: அடுத்து இது வந்து நிறைய பேருக்கு ஒரு காமெடி டயலாக தான் தெரியும், ஆனா அந்த ஒரிஜினல் படத்துல வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா பேசியிருப்பாங்க. பரமத்தி வேலூர்ல இருந்து கருப்பையா ஸ்ரீனிவாசன் அவர்கள் கமெண்ட் பண்ணிருக்காங்க, புதிய பறவை திரைப்படத்துல இடம்பெறும் வசனம், கோபால் நடிக்கத்தான் வந்தேன் கோபால், லதா லதா, அந்த டயலாக் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பாத்தீங்கன்னா, ராஜவேல் காரைக்கால் மாவட்டத்துல இருந்து அனுப்பியிருக்காரு, பிகில் திரைப்படத்துல இருந்து ஒரு வசனமா, நாம யாரு என்பது முக்கியம் இல்ல, நம்மளை என்ன முடியும் என்றுதான் முக்கியம். நம் நல்லா இருக்குல்ல டைலாக்கு அப்படின்னு வச்சிருக்காரு.
0: ஆமா, உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு டைலாக். வீரதுரை அவர்கள் அரியலூர்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, உன் கண்ணாவு என்னவோ அதை நோக்கி ஓடு, உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும், ஆனால் ஒரு நாள் நீ ஜெயிக்கும் போது அதே உலகம் உன்னை பார்த்து திரிக்கும், உன்னை பார்த்து வந்து திரும்பி பார்க்க வைக்கும் அப்படின்னு சொல்லி சூரரை போற்று திரைப்படத்துல வர டைலாக் சொல்லியிருக்காங்க. அடுத்து சுகுணான்ற ஐடியில இருந்து, வரும் ஆனா வராது அப்படின்ற டைலாக் சொல்லியிருக்காங்க.
1: டி எஸ் ஜெகதி சொல்லியிருக்காருங்க, சூப்பர் ஸ்டாருடைய வசனமா, உண்மைய
0: சொன்னேன், சிம்பிளா சொல்லிருக்காங்க. நிறைய பேர் அந்த போடா ஆண்டவனே நம்ம பக்கம், மயிலையில இருந்து பட்டாபி பட்டாபி, அவரும் இதே தான் கமெண்ட்
1: சொல்லியிருக்காரு. அன்புரணி பாருங்க, ரஜினி சூப்பர் ஸ்டார் டயலாக் சொல்லி போட்டிருக்காங்க, ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்ன மாதிரி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
0: ஆமா, அதே டயலாக வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து அந்த சிம்பிளான டயலாக்ஸ் கேட்சியா இருக்கோன்னே டக்குன்னு பிடிச்சிருது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, இந்த கேள்வி வந்து முகநூல் பக்கத்துல போஸ்ட் ஆகல, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் ஆயிருக்கு. அது என்ன கேள்வி, அதுக்கு வந்து ஒரு சிலர் தான் விடையளிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத ஒரு பாடலை கேட்டு வந்து கேட்கலாம். என்ன பாட்டு வந்துட்டே இருக்கு?
1: அஞ்சரைப்பட்டி 520 இருந்து வாலியோட வரிகள்ல ஆர் கோவர்தனுடைய இசையில டி எம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரிய குரல்ல பாடல் சிறப்பா வந்துகிட்டே இருக்கு. இதோ கேளுங்க ரேயர்களே.
2: பத்து பதினாறு முத்தம் முத்தம்
3: மித்தம் மித்தம்
2: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
3: செம்பவளம்
2: கட்டு குலையாத மங்கை வண்ணம்
3: கட்டி தங்கம்
2: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
3: சொர்க்கம் சொர்க்கம்.

0: நேரம் பிற்பகல் 1:46. இப்ப முகநூல் பக்கத்துல ஒரு கேள்வி போஸ்ட் பண்ணல, ஆனா நம்ம இன்ஸ்டாகிராம்ல கேட்கணும்னு சொன்னீங்களே, அது என்ன கேள்வி, யார் யார் பதில் சொல்லிருக்காங்க அப்படி சொல்லிருங்களேன்.
1: அதாவது இது வந்து எப்படி சொல்ல, இது நிறைய பேருக்கு வந்து ஒரு பழக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. நியூ இயர் ஆனாலே இந்த பொருளை வாங்கிடுவாங்க, வாங்கி வந்து அந்த நியூ இயர் முடியும் போது அந்த டைரியில ஒரு 10 பக்கமாவது எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அதுதான் கேட்டிருந்தோம், டைரி எழுதும் பழக்கம் உங்களுக்கு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இந்த கேள்வி வந்து இன்ஸ்டாகிராம்ல மட்டும் போஸ்ட் ஆயிருந்தது. அதற்கு வந்து 2 கமெண்ட் வந்திருக்கு. ராஜன் அப்படின்றவங்க வந்து, எஸ் டெய்லி எழுதுவேன், இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அப்படின்னு மட்டும், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அனந்த நாயகி சஹானா வந்து, முன்பு உண்டு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா டைரி எழுதுறத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுவீங்க?
0: ரொம்ப நல்ல பழக்கம் மேம். என்ன
1: இருக்கு அந்த பழக்கம்?
0: கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு.
1: எனக்கு இருந்தது, பட் இப்ப நான் சொன்ன மாதிரி முன்பு உண்டு இப்ப இல்லைன்ற மாதிரிதான்.
0: ஏன்னா நான் டைரி எழுதும் பொழுது நம்முடைய கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கும் பொழுது செய்த தவறுகளை
1: அப்படின்றது. அப்புறம் நம்ம போற வழியில ஆட்டோலயோ எங்கேயோ பார்த்த சில வசனங்கள்லாம் இருக்கும், நம்மளுக்கு பிடித்த வார்த்தைகள் இருக்கும், பிடித்த சந்தித்த நபர்கள், இவங்களை பத்தி எல்லாம் எழுதி வச்சு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அந்த டைரிய திருப்பி நம்ம படிச்சு பார்க்கும் போது, இந்த நாள் நம்ம வந்து இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கோமா இந்த வருஷத்துல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே வந்து ரீலிவிங் அவர் டேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும்,
0: மகிழ்ச்சியா இருக்கும். அதே மாதிரி வந்து இன்றைய கேள்வி,
1: இன்றைய கேள்வி சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுருந்தா, நேரெல்லாம் வந்து பாடல் கேட்க ஆர்வமா காத்துட்டே இருப்பாங்க இல்லையா?
0: கண்டிப்பா பாட்டை கேட்டுருவோம்.
1: என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கீங்க அடுத்ததா?
0: அடுத்ததா என்ன பாட்டு அப்படின்னா, ஒரு சிறப்பான பாடல் ஒன்று வச்சிருக்கிறாங்க.
1: நீங்க எடுத்துட்டு வர பாட்டு எல்லாமே நல்லாவே இருக்கு. இன்னைக்கு அந்த சிறப்பான பாடல் என்ன?
0: கடவுளை கண்டன் திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் மற்றும் PC லோகுடல கேட்டு மகிழ்ந்துருவோம்.

0: கேட்டுட்டே இருக்கு. நாளைக்கான கேள்விகள்ல பொது அறிவு சம்பந்தப்பட்டமான கேள்வி என்னன்னா, குழந்தைகளின் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ற கேள்வி முன்வைத்திருந்தோம். இப்பயே வந்து 19 நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த கேள்வியாக, உங்கள் மனம் கவர்ந்த குணச்சித்திர நடிகர் யார் அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தோம்.
1: அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம நேயர்கள்லாம் கவிஞர்கள் நாளைக்கு தாங்க தெரிய போகுது. மழை பற்றிய ஒரு ஹைக்கு கவிதை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எல்லாம் ஒரு வரியில் பஞ்ச் டயலாக் அடிக்கிறாங்கன்னு.
0: அதையும் கமெண்ட் பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய விடை கீழே உங்க பேரு, நீங்க எந்த ஊர்ல இருந்து கமெண்ட் பண்றீங்கறதையும் சொல்லிட்டீங்கன்னா இங்க நமது அறிவிப்பாளர்கள் வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து மழை பற்றின ஹைக்கு கவிதைகள் நேயர்களோடது வந்து வசந்த கானங்களை வளம் வர காத்துட்டே இருக்கு. கேட்டு ரசிக்க நாமளும் காத்துட்டே இருப்போம். நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிட்டு இருக்கிறது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா?
1: வந்துட்டோம். நிகழ்ச்சி வந்து ஆக்சுவலா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பாடல். அது மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய நிகழ்ச்சியினுடைய பதில், அவங்க நம்ம கேட்ட கேள்வியின் பதிலெல்லாம் நம்ம கலந்து சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்தது. நாளை இன்னைக்கான கேள்வி, நாளைக்கான பதில் நம்ம சொல்கிறதுக்கு சொல்லியாச்சு.
0: அதே மாதிரி இன்றைக்கு வசந்தகானங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு பண்ணிடுவோமா?
1: பண்ணிடுவோம். இன்றைய வசந்தகான நிகழ்ச்சி நேயர்களுடைய மனதில் என்றும் நீங்காமல் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்பிற்கினியன் பிரபு. நன்றி நேயர்களே.

0: நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்டர்டெயின்மென்ட்டா.
0: ஆமா என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
0: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
0: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
1: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
0: ஆமா,
1: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
0: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிருந்தாலோ இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
0: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
0: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பிற்கினிய நேர் நெஞ்சங்களுக்கு இனிய மதிய வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது அஜிதா. உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்றென்றும் ஓடிக்கொண்டே இருக்கும் நதியினுடையது போன்றதுதான் மனித வாழ்க்கையும். சில நேரங்களில் அமைதி, சில நேரங்களில் ஆர்ப்பரிப்பு. இன்றைய கவிதையரங்கம் நதியின் இசையோட்டமாய் நதி குறித்து எழுதப்பட்ட அழகான கவிதைகளும் செவிக்கு இன்பம் தருகிற பாடல்களுமாக இன்றைய அழகிய பொழுதை அலங்கரிக்க வருகிறது. வாருங்கள், கவிதை நதியில் நீந்தலாம். மலையின் மடியில் பிறந்து வரும் வழிந்து ஓடி பயணம் செய்யும் பாறைகள் தாண்டும் போதெல்லாம் இசையாய் மாறும் அழகு நதி.

ரிதம் திரைப்படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மானோட இசையில உன்னிமேனோட குரல்ல பாடல் கேட்டு ரசித்த நேரம் 8:02:08:43. கேட்டரசிட்டிருக்கும் கவிதை அரங்கம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. நதின்ற தலைப்புல தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கவிதைகள் மற்றும் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டிருக்கோம். இனிய நதியே, உன் ஈர பாதத்தில் என் இதயத்தில் தோன்றியது காதல் துளி. பாறைகளை தொட்டு நீ பேசும் பாட்டு ஆறுயிர் போதும் என் ஆசைகள் காட்ட.

செல்லாம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். மாய நதியே, உன் ஈர அழையில் என் மௌனம் எல்லாம் பாட்டாக மாறுது. மறந்து போன காதலின் வாசம் உன் துளிப்பட்டதும் மீண்டும் திரும்புகிறதே.

0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: நாளை காலை 9 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியாக திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நதி பத்தின கவிதைகளையும் பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்றைய கவிதையரங்கம் நிகழ்ச்சியில் கரை இருந்தும் அதை மீறி பாயும் உன் ஈர உணர்ச்சியின் ஓட்டம் இது. காலம் கடந்து செல்ல செல்ல ஆழம் கூடும் தீரா நதி இது.

மாரா திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசித்த நேரம் 2:24 நொடிகள். மலையின் மடியில் பூத்த இன்பமே, பூமியின் மடியில் ஓடும் நதியே, நதியே உன் விழியின் குளிர்ச்சியில் என் வாழ்வே மாறுது அழகாக. கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் கவிதை அரங்கம் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் த கேர்ள் ஃப்ரெண்ட் படத்திலிருந்து.

0: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 தேதி இரவு 10 மணி முதல் 17 தேதி இரவு 10 மணி வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: ஜீரோ பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரெண்டு மணி 30 நிமிஷம் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருக்கோம் கவிதை அரங்கம், மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. ஓடும் நதியின் சலசலப்பில் இதயத்தில் கேட்கிறது இனிய கீதம், கடலை தேடும் அதன் பயணம், முடிவில்லாத ஒரு காதல் பயணம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நதி பேசும் கவிதைகளாய் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். கவிதை அரங்கம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கரை தொட துடிக்கும் நதியின் வேகத்தில் கீழே கிடந்து புன்னகிக்கும் கல், நகர்ந்து கொண்டே இருப்பது வாழ்க்கையா, நகராமல் நதியை ரசிப்பது அழகையா?

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மலையின் மடியில் பூத்த இன்பமே, பூமியின் மடியில் ஓடும் நதியே, நதியே உன் விழியின் குளிர்ச்சியில் என் வாழ்வே மாறுது அழகாக.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். கரையின் மூலையில் குதித்திட்ட துளிகள் வரியாக

ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் கவிதை அரங்கம். கரையின் மூலையில் குதித்திட்ட துளிகள் வரியாக மாறுது நெஞ்சத்தின் வழிகள். ஒரு நதிபாயும் திசையில் எல்லாம் பூமியின் ஈரப்பாதமே சரணம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: ஓடிக்கொண்டிருந்த நதி எப்படி கடலில் கமைந்து அமைதி அடைகிறதோ அது போல இன்றைய கவிதையரங்கம் நிகழ்ச்சி செவிக்கு இனிமையாக நெஞ்சுக்கு அமைதி தர வந்தது. நதியை போல வாழ்க்கையிலும் தடைகளை கடந்து ஓடிக்கொண்டே இருப்போம். அடுத்ததா ஒரு அழகான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இன்றைய கவிதையரங்கம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேர்களே.

இனி வானிலை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் புலியூரில் 10 சென்டிமீட்டரும், திருவண்ணாமலை மாவட்டம் காட்டு மலையனூரில் 8 சென்டிமீட்டரும், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கீழ்பெண்ணாத்தூர், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் 7 சென்டிமீட்டரும் பதிவாகியிருந்தது. விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு, செஞ்சி, வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டரும், விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம், நெம்மூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவானூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வட புதுப்பட்டு, நாட்டாம்பள்ளி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு, மதுரை மாவட்டம் சித்தம்பட்டி, பெரம்பலூர், வேலூர் மாவட்டம் குடியாத்தம், அமுண்டி, விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை, நீலகிரி மாவட்டம் கெத்தி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது.

0: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, தண்டாரம்பேட்டை, போலூர், கலசபாக்கம். மதுரை மாவட்டம் பெரையூர், ஏழுமலை. சேலம் மாவட்டம் ஆணைமடவு அணை, கெங்கவல்லி. திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தாண்டப்பட்டி. விழுப்புரம் மாவட்டம் வலத்தி. நீலகிரி மாவட்டம் கோடநாடு. வேலூர் மாவட்டம் பொன்னையணி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. திருச்சி மாவட்டம் மருங்கபுரி. விழுப்புரம் மாவட்டம் கெதர், மணம்பூண்டி. பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், கோத்தகிரி. வேலூர் மாவட்டம் காட்பாடி, திருப்பத்தூர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை, தேன்கனிக்கோட்டை. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, ராணிப்பேட்டை. மதுரை மாவட்டம் தல்லாகுளத்தில் 2 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. திருச்சி மாவட்டம் கோவில்பட்டி, சிறுகுடி, துறையூர், புதுச்சேரி, திருக்கானூர். பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர். கரூர் மாவட்டம் பஞ்சம்பட்டி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, வைகை அணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், சங்கராபுரம், வெங்கூர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, மதுரை விமான நிலையம், வேலூர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர். திருவண்ணாமலை மாவட்டம் சேர்பட். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு. கரூர் மாவட்டம் கடவூர் தாலுக்கா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டையில் 40.5 டிகிரி செல்சியஸ் ஆக பதிவாகியிருந்தது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் மாவட்ட விமான நிலையத்தில் 22.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. நீலகிரி மாவட்டத்தில் 12.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. வேலூர் மாவட்டத்தில் இயல்பை விட 5.1 டிகிரி செல்சியஸ் அதற்கும் அதிகமாக பதிவாகியிருந்தது. தருமபுரி, ஈரோடு, கரூர், சேலம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக பதிவாகியிருந்தது. தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. இனி சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெற்றிகரமாக முடிவடைந்ததற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4% வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளன. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது.

தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா தற்போது சீனாவை எதிர்த்து ஆடி வருகிறது. சற்று முன்வரை இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 3:02. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்களின் மனதை தொட்டு வளம் வர இருப்பது மெல்ல வரும் பாட்டு. தேகம் தொடும் தென்றலும் மென்மையானதே, பண்பலையின் பாடல்கள் எல்லாம் சுகமானதே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ராசையா திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பிரித்தி உத்தம் சிங்கோட குரல்களில்

மனதை வருடிக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து பழனி பாரதியோட வரிகளில், தேவாவின் இசையில், ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவோட குரல்களில்

நேரம் மாலை 3:14. மனதை வருடிக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து ப விஜயோட வரிகளில் சபேஸ் முரளின் இசையில் சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதாவோட குரல்களில்

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் மனதை வருடும் பாடலாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டு. இந்த மாலை வேளையில் மிகவும் மனதிற்கு நெருக்கமான இதமான பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மெல்ல வரும் பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக அள்ளித்தந்த வனம் திரைப்படத்திலிருந்து அறிவுமதியோட வரிகளில் வித்யாசாகர் இசையில் உன்னிமணன் மற்றும் ஸ்ரீவர்தினியோட குரல்களில்

மெல்லவரம் பாட்டு நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக பவித்ரா திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் எஸ்பி சாய் எஸ்பி பல்லவியோட குரல்களில் வைரமுத்துவனுடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மானின் இசையில்

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் மாலை 3:30. நாம் ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக ஸ்டார் திரைப்படத்திலிருந்து பழனி பாரதியின் வரிகளுக்கு ஏ.ஆர். ரகுமானோட இசையில கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமனுடைய குரல்களில்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: நேரம் மாலை 3:39. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டைம் திரைப்படத்திலிருந்து பழனி பாரதியோட வரிகளில், இளையராஜாவின் இசையில், ஹரிஹரன் மற்றும் பவதாரணியோட குரல்களில்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜியா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நேரம் மாலை 3:46 நிமிடம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. இதமான இனிமையான மெல்லிசையோடு இணைந்திருக்கின்ற மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக வில்லன் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையில வைரமுத்துவின் வரிகளுக்கு ஹரிகரன் மற்றும் சந்தனா பாலாவுடைய குரல்களில்

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 9 மணிக்கு திண்டுக்கல் ஸ்ரீ மகாலட்சுமி கேட்டரிங் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியாக திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: கல்யாணம் சிறப்பா இருந்தது, விருந்து ரொம்ப பிரமாதம். யார் கேட்டரிங்?
1: ஸ்ரீ மகாலட்சுமி கேட்டரிங் திண்டுக்கல். செல் 9894549877.

நேரம் 3:52. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து சி சிவாவோட இசையில வைரமுத்துவின் வரிகளில் ஹரிகரன் மற்றும் சுஜாதாவோட குரல்களில்

0: மெல்ல வரும் பாட்டின் நிறைவு பாடலாக ஒலித்துச் சென்றது அப்பாடல். இன்று ஒளிபரப்பான அத்தனை பாடல்களும் நேயர்களின் மனதில் நீங்க இடம் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்பிற்கனின் பிரபு. நன்றி நேயர்களே.
1: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
2: வசந்த காலம் தேடி வந்தது.
3: ஒரு நிமிஷம்
4: தயவு செஞ்சு கை விடுங்க.
3: நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்.
4: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
3: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
1: உங்க எஸ் என் சுரேந்தர்
2: பேசுறேன்.
1: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

கூட்டிக்கிட்டு போன. அடுத்த நிகழ்ச்சியாக 4-2 வளம் வர காத்துட்டே இருக்க ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு விளையாட நேயர்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 ஆகிய இரு எண்களிலும் வரலாம், விளையாடலாம். 4-2 வரலாம் காத்துட்டே இருக்க ஆட்டக்களம். அதற்கு முன்னாடி கேட்டுவாங்க 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெற்றிகரமாக முடிவடைந்ததற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4% வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப்போவதாக அறிவித்துள்ளன. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் மாலை 4:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோவின். விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஓடித்திரியின் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டேரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: நேரம் மாலை 4:04. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் 4 ஆச்சு நிலையை ஆர்வமாக எதிர்பார்த்துருக்க ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் தான் இருக்கும். இன்றைக்கான ஆட்டக்கலம் நிகழ்ச்சி தரமாக சூப்பராக இருக்க போகுது அப்படின்றதுல செம்ம கேரண்டி. இன்றைக்கான விளையாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
6: ரிவர்ஸில் பாட்டு சரியாக பாடு.
7: ஆமாங்க,
6: ஆரம்பிப்போம்ல?
5: கண்டிப்பாக ஆரம்பிப்போங்க. ரிவர்ஸில் நாங்கள் பாட்டை ப்ளே பண்ணுவோம், அது என்ன பாட்டுன்னு சரியாக நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் வெற்றியாளர்.
6: நீங்கள் பாட்டை மட்டும் ப்ளே பண்ணுங்களேன், நேர்கள் சும்மா அப்படியே டான் டான் எப்படி மட்டும் பாடுறாங்கன்னு பாருங்க.
5: ஆமாங்க, நம்ம நேர்கள் எல்லாருமே செம்ம ஷார்ப்பு, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25-30-170 அல்லது 25-30-171 ஆகிய எண்களில் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு கலந்துக்கலாம். ஆட்டக்கலம் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்றுக்கிட்டு இருக்கோம். வர்ற முதல் நேயர் வருக, வணக்கம்.

0: ஐயா விநாயகர் சதுர்த்திய ரொம்ப அழகா வந்து கொண்டாடிட்டு
1: இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
2: அவர் பாட்டு பாடி கொண்டாடுறாரு.
0: ஆமா, இன்னையில இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். கொலக்கட்டை செய்ய தயாரா இருக்கீங்களோ?
1: அமக்கமா இருக்கு. உங்க பேர் சொல்லிருங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மதுரை மீனாட்சி நகர் ஈஸ்வர்லால் பேசுறேன்.
0: சரிங்கய்யா, பாடல் கேட்க தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான விளையாட்டுக்கான விதிமுறைகள் புரிஞ்சா? ரிவர்ஸ், நாங்க ரிவர்ஸ்ல பாடுவோம், நீங்க வந்து கரெக்டா பாடணும். ஓகேவா?
3: ரிவர்ஸ்ல பாடுறது முத வரி எடுத்து கொடுக்கணும்.
0: கரெக்ட். இந்த உங்களுக்கான கீற்று. கேட்டதா? இன்னொரு முறை, இதுதான் இறுதி முறை. விதிமுறைப்படி ரெண்டு தடவை தான் ப்ளே பண்ணுவோம்.
3: தெரியாது.
0: நல்ல பாட்டாச்சே. முதல் மரியாதை படத்துல இருந்து ஒரு சூப்பர் பாட்டு.
2: பாடி காட்டிருங்களா பாட்ட?
0: அடுத்த நேருக்கு அதை கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, இது என்ன பாட்டு அப்படின்னா, பூங்காத்து திரும்புமா?
2: ஏன் பாட சொன்னா? இதுதான் இன்னைக்கான
4: அது
0: நாங்க வருஷப்படி கொடுப்போம். உங்களுக்கான பாடல் வரும். நீங்க

0: கேட்டீங்களா என்ன பாடல் கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
1: ஒரு குரு பார்த்தாயா அலைராஜ்ய
2: அலைவோம் இல்ல
0: எல்லாரும் அப்படிதான் நாங்களும் நேயர்கள் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சரியா சரி அழகா கண்டுபிடிச்சாங்க.
2: அடுத்து வரக்கூடிய நேயர் வரப்போம். வருக வணக்கம். வருக வணக்கம். நிகழ்ச்சியில் இழந்துட்டீங்க என்னைப்பில தான் இருக்கீங்க. வருக வணக்கம்.
0: சரி அவங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். நேரம் 4:08. இது ஆகாஷ்வாணி மதுரை.
2: அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வருக வணக்கம்.
0: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: எனக்கு
0: மூணாவது நேரம் வந்துட்டீங்க லைன் கிடைக்கலன்றீங்க.
3: உங்களுக்கான
0: கீற்று இதோ. கேட்டீங்களா என்ன கீற்று கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
2: கண்டுபிடிச்சா
3: நினைக்கிறேன்.
2: ஒரு முறை தான்
0: முறை. கேட்டீங்களா
2: என்ன
0: பாட்டு முத்துமணி மாலை பாடிடுமா? நம்ம பாட்டு யார் கேக்குறோம் பேசினாதான் எல்லாரும் கேட்பாங்க.
2: நேர வர இருப்போம்.
0: அடுத்ததா ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நேர்களை பார்க்கலாம்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: தொடர்புக்கு 8
1: நேரம் மாலை 4:16. நாம் இணைந்திருப்பது வசந்தன் கோவின் ஆட்டக்களம். இன்றைக்கு நம்ம என்ன ஆடிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, போட்டியில் ரிவர்ஸில் பாட்டு சரியாக பாடு, இதுதாங்க நம்ம ஆடிட்டுருக்கோம். நேர்கள் சிறப்பாக வந்து ரிவர்ஸில் இருக்கக்கூடிய பாட்டலை சரியாக பாடிட்டுருக்காங்க. அடுத்த நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேரம் வரவேற்போம்.
2: வருக வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கம் ஐயா.
2: மாலை வணக்கம் சொல்கிறது யாருங்க?
1: வணக்கம்.
3: புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜ் கீரங்குடி கிராமத்துல இருந்து அசோக் குமார் பேசுறேன்.
2: சரிங்கய்யா, விளையாட தயாராக இருக்கீங்களா? ரிவர்ஸில் பாட்டு சரியாக பாடு.
1: அழகான
2: பாட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சா?
3: கேட்டயா? கண்டுபிடிக்க முடியலையா?
2: இன்னும் ஒரு முறை கேட்டுறீங்களா?
3: ஒரு முறை மட்டுமே.

0: கண்டுபிடிக்க முடிஞ்சுங்களா?
1: கொஞ்சம்
2: ஒளி கேட்டு இருப்பேன்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: உங்களுக்காக கேட்டீங்களா?
2: கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
0: திருமல
1: நாயக்கர் மஹால்ல ஷூட் பண்ணிருப்பாங்க இந்த
0: பாட்டு.
1: அழகா கண்டுபிடிச்சீங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சொல்லிங்க. ஜெயிச்சிட்டீங்க, க்ளூ வாங்கி ஜெயிச்சாலும் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேர சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
3: நேரம் 4:19, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கீங்க ஆட்டக்களம். ஆட்டக்களம் இன்றைக்கி அமர்க்கலமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு வித்தியாசமான விசித்திரமான கேமோடு இன்றைக்கி வந்திருக்கோம். பாட்டை ரிவர்ஸில் போடுவோம், நீங்கள் கரெக்டாக பாடணும். அந்த மியூசிக்கை கரெக்டாக பிடிச்சி இழுத்து வந்தீங்கன்னா பாட்டு கம்முன்னு உங்கள் வாயில் வந்துடும், சரிங்களா? நீங்கள் வந்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எடுக்க தேவையில்லை, அந்த மியூசிக்கை மட்டும் கரெக்டாக லிசன்
2: பண்ணுங்க.
1: இப்போ இணைப்பில் ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, கேட்டலாமா யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு
2: கேட்டலாம்.
3: வருக, வணக்கம். யார் எங்கேருந்து?
4: வணக்கம்.
3: கேட்டீங்களா, உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? சரி, இந்த வந்துகிட்டு இருக்கு.
2: குழுவா? இதுக்கு வந்து குழு நம்ம என்ன குடுக்கறது
4: அப்படின்னா,
2: குழுவா சேர்ந்து குழு குடுக்கறது.
3: அருமையா பேசுறீங்களே, நல்லா இருந்துச்சு. ரெண்டு முறை பாட்ட கேட்டுட்டீங்க, கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்களா?
1: வெளிவந்த பாடல்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு.
4: அது நிறைய பாட்டு வருது மேடம். அது அது எப்ப வந்ததுன்னு சொல்லுங்க.
1: இது 1990s அந்த காலகட்டத்துல வந்த பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்காங்க.
2: இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.
3: இந்த பாட்டு வந்து என்ன பாத்தீங்கன்னா, ராஜகுமாரன் படத்துல இருந்து என்னவென்று சொல்வதம்மா அப்படின்ட்டு.
2: அவள் பேரழகை.
3: ஆமா, அழகுதான், எல்லா பெண்களும் அழகுதான்.
1: சரி சரி, ரொம்ப அழகா வர்ணிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்த நேர சந்திச்சிடலாம். வருக, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம்மா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் சொந்தப்பள்ளி கிராமத்துல இருந்து முனிஷாங்க.
1: முனிஷ்காந்தா?
5: ஆமா, முனிஷாங்கம்மா.
3: முனிஷாமி, சரிங்கய்யா.
5: ஆமாங்க.
3: விளையாட தயாரா இருக்கீங்களா?
5: என்ன
3: விளையாண்டுகிட்டு இருக்கோம், என்ன விளையாட்டு விளையாண்டுகிட்டு இருக்கோம்? உங்க வானொலி அளவை கொஞ்சம்

0: குறைங்க, இல்லைனா கொஞ்சம் தள்ளி
1: தள்ளி வாங்க.
2: வெளியில வந்துட்டேன்.
0: ம், வெளியவே வந்துட்டீங்களா? சரி, சூப்பர். சரி, உங்களுக்கான ஒலி கிட்ட கேட்டலாமா? ரிவர்ஸ்ல பாட்டு சரியா பாடு. ரிவர்ஸ்ல பாட்டு வந்துகிட்டே இருக்கு, நீங்க கரெக்டா கேட்டீங்களா? உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
2: உங்களுக்காக
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன
2: பாட்டுன்னு?
1: புரியல. நன்றி.
3: சொல்லிருங்க, இது என்ன பாட்டுன்னு எல்லா நேருக்கும் சொன்னீங்கல்ல.
1: சொல்லிடுவோம்.
0: படத்துல இருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படின்னு,
1: உலகில் மற்றவன் தொழிலாளி.
0: அந்த மியூசிக்க கரெக்டா பிடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே நேர்கள் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்.
3: சரி, இப்போ அடுத்த நேரம் செஞ்சிடலாமா? யார் எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்றத கேட்டலாம். வருக வணக்கம்.
1: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
3: கொஞ்சம் சத்தமா பேசலாமா?
0: சரிங்கய்யா, நிகழ்ச்சியில உங்களுக்கு அடுத்த கீட் என்ன கேட்டலாமா? விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: இதோ உங்களுக்கான ஒலி கீற்று.

0: இணைப்பிலிருந்து அவர் விடுபட்டு விட்டார்.
1: ஆமா, என்ன பாட்டு போடுறீங்க எங்களுக்கு ஒண்ணும் புரியல அப்படின்றாரு. ஆனா இதுதான் நம்மளுக்கான கேம். இன்னைக்கு ரிவர்ஸ்ல ஒரு பாடலை வந்து நாங்க பிளே பண்ணுவோம். அது என்ன பாட்டுன்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வெற்றியாளர் அப்படின்றாங்க. சொல்லிடுவோம் என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு
0: ஆட்டக்கணத்துல. ரிவர்ஸ்ல பாட்டு சரியா பாடு.
1: சரி, அடுத்த நேயர் சரியா பாடுறாங்களா இல்லையான்றத கேட்டதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துலாம். பாடல் வந்துட்டே இருக்கு, சிங்காரவேலன் படத்துல இருந்து.
2: சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு, அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயலு வாக்கியா ஒன்னா ரெண்டா போ போ. ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. அப்படியே அதுல உள்ள சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே. அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன். அகத்திக்கீரை கட்டு அவக்காம நான் தாரேன்.

0: வண்ண வடிகேளு மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே
1: வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம் தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: இறைச்சலோடு இணைப்பில் இணைவது யாருன்னு தெரியல. இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரையில இருந்து காளீஸ்வரி பேசுறேன்.
2: மதுரை காளீஸ்வரி எப்படி போயிட்டு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை?
3: நல்லா போயிட்டு இருக்கு.
2: நாளைக்கு ப்ரிபரேஷன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? கொஞ்சம் உங்க வானொலியில இருந்து தள்ளி வந்து பேசுறீங்களா? உங்களுக்கான ஒலிக்கீற்று இதோ கொடுத்துடலாம்.
4: நீ மூமே யாக்கத்தஸ்கிலே

0: ஹிட்டு பாட்டு வேணுமா, எல்லா நிகழ்ச்சியிலயும் நேர்கள் கேட்டுட்டு தான்
1: இருக்காங்க.
0: இதுல வந்து புது முகங்கள் நடிச்சிருப்பாங்க. தெரிஞ்ச முகம்னா இதுல விக்ரம் பிரபு அவர்கள் நடிச்சிருப்பாரு. படத்தை சொல்லிட்டீங்க, பாட்டை பாடுங்க. நீலோத்தி அருமையா பாட்டீங்க. படம் பேரை கண்டுபிடிச்சதுக்காகவே நீங்க வெற்றியாளர் சொல்லிட்டு இணைப்பிலேயே காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்க இருந்து கேட்கலாம். நீங்க கேட்டுருங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது ஆட்டக்களம்.
2: வருக வணக்கம்.
0: என்ன பாட்டு வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா? இது உங்களுக்கான பாட்டு.

0: குடிச்சிட்டீங்களா?
1: நினைக்கிறேன்
0: நிகழ்ச்சியப்பறம் 11 இதோ உங்களுக்கான ஒலிக்கீற்று.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: ஆ, ஓரளவு கண்டுபிடிச்சாச்சு.
0: என்ன பாட்டு? இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சொல்லி இணைப்பில் இணைய காத்திருக்கும். அடுத்த நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம்.
3: வணக்கம்.
2: புத்தகடையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்
3: சார். புஷ்பலதா, நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா?
0: கேட்டுட்டு இருக்கனால தானே கால் பண்ணிருக்காங்க. விளையாட ஆர்வமா? கரெக்டா,
3: உங்களுடைய ஆர்வத்தை தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணேன்.
2: கண்டிப்பா கேட்டுட்டே இருக்கேன்.
0: இதோ உங்களுக்கான ஒலிக்கீற்று.

கண்டுபிடிச்சிட்டீங்களா? தெலுங்கு பாட்டு மாதிரி ஓடுது. தெலுங்கு பாட்டுல இல்ல, நல்ல தமிழ் பாட்டு தான். இதோ ஒரு முறை உங்களுக்காக.

கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஐயோ, நாங்களே க்ளூ கொடுத்துட்டோமா? இந்த பாட்டு வந்து கூலி திரைப்படத்துல இருந்து, மோனிகா பெல்லூச்சி அந்த பாட்டு. பெண் குரல் அதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. மோனிகா பாட்டு கூலி படத்துல இருந்தா நாங்க இப்ப கொடுத்த ஒலிக்கிட்டு.

0: வந்தமைக்குன்னு சொல்லிட்டு இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேர் யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். நீங்க கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விளையாடிட்டு இருக்கோம். ஆட்ட காலத்துல என்ன கேம்?
1: ரிவர்ஸ்ல பாட்டு சரியா பாடு
0: அப்படின்னு சொல்லி இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க? முனிச்சாலை கண்ணன். உற்சாகமா பேச வந்திருக்கீங்க, விளையாடலாமா? இதோ உங்களுக்கான ஒலி கீற்று.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இன்னொரு ட்ரிப் இது உங்களுக்காக.

0: முடிச்சிட்டீங்களா?
1: அடுத்த நேருக்கு வழி விட்டே மேடம் தெரியல.
0: நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேர். வணக்கம்.
2: வருக வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் ஐயா சொல்லுங்க, உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுத்துடலாமா?
3: ரிவர்ஸ் பாட்டு போடுங்க.
0: இதோ உங்களுக்காக. கேட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பீட்டை பிடிங்க பாட்டை பாடுங்கன்னு சொல்லி ஒரு சூப்பரான கேம் தான் இருக்கும். நேர்களும் வந்து ரொம்ப உற்சாகமாக பங்கு கொண்டு நிறைய பேர் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேர் யார் எங்கேருந்துன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: மதுரையிலேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேன் மேடம்.
3: வெங்கடேஷ் ஐயா சொல்லுங்கள், எப்படி போயிட்டு இருக்கு
4: ஞாயிற்றுக்கிழமை? ஆ நல்லா போயிட்டு இருக்கு மேடம்,
3: நல்லா போயிட்டு இருக்கு. அது உற்சாகத்தோட சொல்லலாமே.
4: ஆ உற்சாகத்தோட நல்லா போயிட்டு இருக்கு மேடம்.
3: ஓகே, இதோ உங்களுக்கான ஒலி கீற்று.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஏ ராஜா, அந்த பாட்டு மேடம்.
0: ஆஹா ஆஹா, இந்த பாட்டு ஆட்ட காலத்துல நிறைய தடவை நம்ம பிளே பண்ணிருக்கோம். இந்த பாட்டு அதுவும் அழகா அந்த வார்த்தையே வந்துச்சு உங்களுக்கு பாட்டுல. நான் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்திருந்தேன். நன்றி நன்றி, நல்லாவே முயற்சி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இணைப்பில் நீங்க காத்திருக்கும் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம்,
3: நான் பாரி, மதுரையில இருந்து பேசுறேன்.
0: மதுரையில இருந்து யார் பேசுறீங்க?
3: பாரி.

0: மகளிடம் சொல்லுங்க, நிகழ்ச்சியில உங்களுக்கான ஒலிக்கீற்று கேட்டுக்கலாமா? கண்டுபிடிச்சுவேன், கான்பிடண்டா சொல்லுங்க. இதோ உங்களுக்கான ஒலிக்கீற்று. கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பாதி நடிச்சிருக்காங்க.
0: யாரு நடிச்ச பாட்டு?
1: பாதி தமிழா?
0: இல்ல, இதுல பாட்டுல வந்து சந்தோஷ் நாராயணனோட இசையமைப்பு.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இதுக்கு ஒரு க்ளூ கேட்கவா? இது வந்து அவங்க பாதி நடிச்சிருக்காங்க.
0: யாரு நடிச்ச பாட்டு? சந்தோஷ் நாராயணோட இசையமைப்பு, கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல வெளிவந்த திரைப்படம். பூஜா ஹெக்டே இந்த பாட்டுல வருவாங்க. ஆஹா,
1: ஆர்த்தி பம்பரக்கட்டை.
0: நான் க்ளூ குடுத்துட்டேனோ உங்களுக்கு? ராமர் சொல்லுங்க, நிகழ்ச்சியில விளையாட தயாரா இருக்கீங்களா? இது உங்களுக்கான ஒலிக்கீற்று.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆத்தி ஆத்தி, அது அந்த பாட்டுதே மேடம், வரிகள் தெரியல.
0: என்ன படம்?
1: இன்னொரு முறை இப்ப வந்த ரீசெண்டா, கொஞ்சம் 2 வருஷத்துக்கு வந்த படம் தான் மேடம். இன்னொரு முறை வேண்டாம் போடுங்க பிளீஸ்.
0: இதோ இன்னொரு முறை உங்களுக்காக.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தெரியுது, ஆனா வரிகள் எனக்கு தெரியல மேடம். பாட்டு இதுன்றது தெரியும், சொன்னீங்கடா கேட்டுக்கிறோம் எல்லா பேரும், அவ்வளவு எனக்காக வேண்டாம்.
0: என்ன பாட்டு? முதல்ல ஒரு ரெண்டு வரி சொன்னீங்களா, அதை பாடிருங்க.
2: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
3: நாளை காலை 9 மணிக்கு திண்டுக்கல் ஸ்ரீ மகாலட்சுமி கேட்டரிங் வழங்கும் ஆலய தரிசனம்.
2: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியாக திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை
3: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: கல்யாணம் சிறப்பா இருந்தது, விருந்து ரொம்ப பிரமாதம். யார் கேட்டரிங்?
3: ஸ்ரீ மகாலட்சுமி கேட்டரிங் திண்டுக்கல். செல் 9894549877.
5: நாடரி

0: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்தடுத்த நேயர்கள் காத்துட்டே இருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம். உருணர்மா ஒண்ணும் பண்ணிக்கிறோம்னு பேசுறேன் மேடம்.
0: யாரு பேசுறீங்க? நான் இப்ப ஃபாஸ்டா பேசுறேன், நீங்க உங்க பேரை ஃபாஸ்டா சொல்றீங்க, எனக்கு புரியல. மீண்டும் ஒருமுறை சொல்லலாமா?
1: உருணர் மாவட்டம் பணிக்கிறப்பு மணிகண்டன்.
0: மணிகண்டன் ஐயா சொல்லுங்க, உங்களுக்கான ஒலிக்கீட்டு கொடுத்துடலாமா?
1: பழைய வாடகை கொடுங்க.
0: இதோ உங்களுக்கான பாடல்.

0: முடிச்சிட்டீங்களா?
1: தெரியல மேடம், பழைய வடை புது வடை கொடுத்தீங்க.
0: புது பாட்டு இல்ல, இது வந்து 21 வருஷம் ஆயிருச்சு.
1: அப்படியா?
0: ஆமா. சரி, மீண்டும் ஒரு முறை கொடுத்தா முயற்சி பண்றீங்களா?
1: இல்ல மேடம், அடுத்த வாய் கொடுத்துறோம்.
0: நன்றி நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இதோ இணைப்பில் நீ காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்
2: ஐயா. வருக. வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? தொண்டியில இருந்து ஜீவனையா சொல்றீங்க? உங்களுக்கான ஒலிக்கீற்று இதோ. ஆஹா, போடுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சீங்க. எப்படி? அது அப்படிதான். அப்போ உங்களுக்காக இன்னொரு க்வெஸ்சன் கொடுத்துடலாமா? இதோ உங்களுக்கான கேள்வி. கண்டுபிடிச்சிட்டீங்களா? மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக. பாட்டு அஜித் குமார் அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படத்துல இருந்து வந்த பாட்டு. பாட்டை சொல்லிருங்க.
2: கிட்ட வந்துட்டீங்க.
0: தாக்குக்கு பதிலா தூக்குன்னு வரும் இந்த இடத்துல, அவ்வளவுதான்.
2: இப்ப இப்ப பாடுங்க.
0: ஆ, தூக்கு தரதான் பாடியிருப்பாரு. சொல்லுங்க என்ன பாட்டுன்னு. பாட்டு வர மாட்டேங்குது. சரி, அடிச்சு தூக்கு பாட்டு. விஸ்வாசம் படத்துல இருந்து இணைப்பில் வந்தமைக்கு நன்றின்னு சொல்லி இணைப்பில் இணைய காத்திருக்கும் நிறைவான நேயர் யார், எங்க இருந்துன்னு கேட்டலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். அதாவது இன்னைக்கு ஆட்டக்களம் வந்து ரொம்பவே சூப்பரா சுறுசுறுப்பா விறுவிறுப்பா கலகலப்பா போச்சுன்னு சொல்லலாம். அதாவது முதல் ஒரு பேர்ல ஆரம்பிச்சோம். என்ன பேர்ல இந்த கேம் ஆரம்பிச்சோம் நம்ம?
2: முதல்ல நம்ம என்ன பேர்ல ஆரம்பிச்சோம்னா, ரிவர்ஸ்ல பாட்டு சரியா பாடு
0: அப்படின்ற பேர்ல ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பீட்டை பிடிங்க, பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேர்கள் பீட்டை கரெக்டா பிடிச்சி பாட்டையும் பாடினாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு?
2: நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது.
0: சிறப்பா இருந்துச்சு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பாடல்கள் வந்து ரிவர்ஸ்ல போட்டாலும் நாங்க கண்டுபிடிப்போம்.

0: அப்படின்னு சொல்லி நேர்களும் ரொம்பவே வந்து சூப்பராக கண்டுபிடிச்சாங்க. எனக்கு எங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தோ நேர்களான உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நன்றி கூறி நிறைவு செய்வது அஜிதா மற்றும்
1: பிரபு.
0: நன்றி நேர்களே.
2: தரக்கோ கோ

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4% வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளன. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தது. ஆடவர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா தென்கொரியாவை எதிர்த்து தற்போது ஆடி வருகிறது. சற்று முன்வரை இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நிறமாலை 5:03, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த மங்கும் வாழையில மயக்கும் இசையா ஒழிக்க இருக்கிறது நம்ம மாலை தென்றல். மாலைக்கிதமான மயக்கும் பாடல்களா வரிசையா வரப்போகுது நம்ம நிகழ்ச்சியில. மாலை தென்றல் நிகழ்ச்சியில முதலாவதா வர இருக்கிற பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து தேவா இசையில கலைக்குமார் வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் குரல்ல பாடல் இதோ காட்டளைகள்ல வந்துகிட்டு இருக்கு நேயர்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரமாலை 5:10. இந்த அழகான மாலை பொழுதுல சூப்பராக ஒரு பேருந்தில் ஏறி ஜன்னல் சீட்டில் உட்காருறீங்க. ஜன்னல் சீட்டில் சூப்பராக வந்துட்டு ஒரு தென்றல் காற்று உங்களை நோக்கி வீசிக்கிட்டு இருக்கு. பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி அழகாக மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்க அதே வேளையில் அந்த காற்று வீசுகிற அதே வேகத்தில் ஒரு பாட்டு உங்கள் காதில் விழுகுது. அது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இருந்து மாலை தென்றல் தர இனிமையான பாடல்கள். அப்படி ஒரு பாட்டு தான் அடுத்ததாக வர இருக்கு. ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில், வைரமுத்து வரிகளில், ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில், இதோ காட்டலைகளில் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காகவே.

நிறமலை 5:16 ஒரு அழகான மலைங்க. அந்த மலையை கஷ்டப்பட்டு ஏறி போகிறீங்க, அது மலைச்சரிவில் போய் உட்காந்துருக்கீங்க. சூப்பராக அந்த மலை வந்து பறந்து விரிஞ்சிருக்கு, பச்சை பசேல்னு இருக்குது. அந்த இடத்துல உட்காந்துட்டு உங்கள் ரேடியோ பெட்டியை பேக்லேருந்து வெளியெடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆன் பண்ண உடனே அதில் வந்து பாட்டு படிக்க ஆரம்பிக்குது. 5:16 அப்போ என்ன ஓடும், மாலை தென்றல். மாலை தென்றலில் இனிமையான பாடல்களாக வரிசையாக எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி யாராவது மலை உச்சியிலேருந்து இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான அடுத்ததாக வர இருக்கிற பாடல் ஷாஜகான் திரைப்படம் மணி சர்மா இசையில, வைரமுத்து வரிகளில், ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல பாடல். இதோ காட்டலைகள்ல உங்களுக்காகவே வந்துகிட்டு இருக்கு. இதோ

நிறமலை 5:22. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த இனிமையான மாலை பொழுதில் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறீங்க. வீட்டுக்கு கிளம்புற அதே நேரத்தில் சரி, வீட்டில் காத்திருக்கிற மனைவிக்காக ஒரு ரோஜா பூ வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு பூக்கடைக்கு போகிறீங்க. பூ வாசம் கமலை, அதுக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க, விலை என்னன்னு கேட்குறீங்க. விலையை கொடுத்து அந்த பூ ரோஸை நீங்கள் கையில் வாங்குறீங்க. வாங்கும்போது ஒரு பாட்டு போடுறாங்க அங்கே இருக்கிற ரேடியோவில். அந்த ரேடியோவில் ஓடுற பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாங்க காதலர் தினம் படத்துலேருந்து ஏஆர் ரகுமான் இசையில் வாலி

நேரமலை 5:29, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சண்டேன்னு கூட பார்க்காம நிறைய பேர் நிறைய வேலை பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதனால வந்துட்டு பெண்களுக்கு நிறைய வேலை இருந்திருக்கும். இருந்தாலும் சண்டையை வீணாக்கிடக்கூடாது அப்படின்ட்டு கணவன்களை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்கு கூட்டு போயிருக்கீங்க. அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் உங்களுக்காகவே ரேடியோ பெட்டியை வெளியெடுத்து வச்சு சூப்பராக ஒரு பாட்டு போட்டார்னா எப்படி இருக்கும்? அப்படி கேட்க வேண்டிய பாட்டு தாங்க நம்ம மாலை தென்றலில் அருமையாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்ததான் அந்த மாதிரி வர இருக்கிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து பரத்வாஜி இசையில், வைரமுத்து வரிகளில், கே எஸ் சித்ரா குரலில் பாடல், இதோ காட்டளைகளில் வந்துக்கிட்டே இருக்குது.

எல்லா காதலர்களுக்கும் அவங்களோட காதலி ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. அதுலேயும் ஒன் சைடாக மட்டும் லவ் பண்ணிட்டோம், கண்டிப்பாக அந்த காதலி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. அப்படிப்பட்ட காதலிகளுக்கு நிறையா பாட்டு தமிழில் இருக்குது, அதில் சூப்பரான பாட்டாக பிறக்கி எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு மாலை தென்றலில் மாலை பொழுது சிறப்பாக கொடுக்கறக்கும். அதில் வர்ற பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதலன் திரைப்படத்திலேருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில், வைரமுத்து வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் உதித் நாராயணன் குரலில் பாடல். இதோ காட்டலைகளில் வந்துக்கிட்டே இருக்குது எல்லா காதலர்களுக்கும்.

நேரம் மாலை 5:40, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒன் சைட் காதலுக்கு பாட்டை போட்டோம்னா எல்லா டபுள் சைட் காதலர்களும் கோவப்பட்டிருப்பீங்க, அதுல முக்கியமா காதலிகள்லாம் கோவப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட காதலர்களுக்கு அடுத்ததா வர இருக்கிற பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில வைரமுத்து வரிகள்ல உண்ணிமை நன் குரல்ல பாடல் இதோ காட்டலைகள்ல வந்துகிட்டே இருக்கு எல்லா டபுள் சைட் காதலர்களுக்கும்.

நேரம் மாலை 5:46, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. எப்போவுமே பசங்க தான் பொண்ணுங்க பின்னாடி போய் அவங்கள ஒன் சைடு லவ் பண்ணணுமா? பொண்ணுங்களும் ஒன் சைடு லவ் பண்ணி நிறைய பசங்களை கரைப்பிடுவாங்க. அப்படி நடந்த விஷயங்கள் நிறையவே இருக்குது. அப்படி சொல்கிற பாட்டு தான் நமக்கு அடுத்ததாக வர இருக்குது. படையப்ப திரைப்படத்திலேருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஹரிணி குரலில் பாடல், இதோ காட்டலைகளில் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு ரசிங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: கேட்டிங்களா, ரசிச்சிங்களா? இந்த மாலை பொழுதில் அழகான பாடல்களாக வளம் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மாலை தென்றல் மனசுக்கு இதமான இனிமையான பாடல்களாக வரிசையாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக வர இருக்கிற பாடல் ஜெயம் திரைப்படத்திலிருந்து, ஆர் பி பட்நாயக் இசையில், விஜய் யேசுதாஸ் குரலில்,

மாலை தென்றல். மாலைக்கு இதமான அருமையான பாடல்களாக வரிசையாக வளம் வந்துச்சு. எல்லாரும் கேட்டு ரசிச்சு பிடிங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவான காலமாக வருது. தளபதி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: ஆறு மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4% வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி ரூபாய் முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளன. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச பால்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜய் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை 6:03 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்கலாம் சேவை செய்திகள். காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பொன்னுமாந்துறை அஞ்சல் பள்ளப்பட்டி கிராமம் கிழக்கு தெருவை சேர்ந்த சிறுநாச்சியம்மாள் அவர்களின் பேரன் மும்மூர்த்தி அவர்களின் மகனுமான சிறுவன் ரித்தீஷ்குமார் என்பவரை கடந்த ஏப்ரல் மாதம் 15 முதல் காணவில்லை என்ற அறிவிப்பு வந்துள்ளது. ரித்தீஷ்குமார் வயது 14. அவரது அங்க அடையாளங்கள் நடுமார்பில் கருப்பு மச்சமும் இடது முழங்காலில் காயத்தழும்பும் இருக்கும். சிறுவன் ரித்தீஷ்குமார் பற்றிய விவரங்கள் தெரிந்தால் தொடர்பு

கொள்ள வேண்டிய முகவரி சார்பு ஆய்வாளர் தாலுகா காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7358167968 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9962422200. காவல் ஆய்வாளர் தாலுகா காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9498101534. காணாமல் போன சிறுவனை பற்றிய தகவல் தெரிந்தால் மேற்சொன்ன முகவரியிலோ அல்லது தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என அறிவிப்பு வந்துள்ளது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மங்களம் பொங்கும் இந்த இனிய மாலை வேளையில் இனிய இறை இசையாய் ஒலிக்க வருகிறது விளக்கேற்றும் வேளை. முதல் பாடலாக சீர்காழி சிவச்சந்திரபுரம் அவர்களின் குரலில்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: விளக்கேற்றும் வேலை மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் கே. குப்புசுவாமி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விளக்கேற்றும் வேளை.
1: நேயர்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் ஓர் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 16 தேதி இரவு 10 மணி முதல் செப்டம்பர் 17 தேதி இரவு வரை கோயிலை சுற்றிலும் சித்திரை வீதிகள், ஆவணி மூல வீதிகள் மற்றும் மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்வதற்கும் நிறுத்துவதற்கும் அனுமதி இல்லை. கும்பாபிஷேக விழாவிற்கு வருவோர் இவ்வீதிகளில் நடந்து செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மேலும் மதுரை நகருக்குள் சரக்கு மற்றும் கனரக வாகனங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாகனங்கள் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்லலாம். மாட்டு தாவணியிலிருந்து ஆரப்பாளையம் மார்க்கமாக செல்லக்கூடிய அரசு தனியார் பேருந்துகள் பழ மார்க்கெட் சந்திப்பு, ஆவின் சந்திப்பு, வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, தத்தநேரி பாலம் மற்றும் ஜெயலலிதா பாலம் வழியாக ஆரப்பாளையம் செல்லலாம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து மாட்டுத்தாவணி செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஜெயலலிதா பாலம், தத்தநேரி பாலம், கபடி ரவுண்டானா, எம்எம் லாட்ஜ் வழியாக வழக்கமான வழித்தடங்களில் செல்லலாம். ஃபாத்திமா கல்லூரி சந்திப்பிலிருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய அனைத்து பஸ்களும் கூடல் நகர் பாலம், ஆனையூர் ரோடு, ஐயர் பங்களா சந்திப்பு, 3 மாவடி, சர்வேயர் காலனி சந்திப்பு மற்றும் 120 அடி சாலை வழியாக செல்ல வேண்டும். திருப்பரங்குன்றம் சாலை மார்க்கத்திலிருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு வரும் வாகனங்கள் அனைத்தும் பழங்கானத்தம் C2 ரவுண்டானா சந்திப்பிலிருந்து கென்னட் ரோடு சந்திப்பு சென்று 70 அடி ரோடு வழியாக எல்லிஸ் நகரின் தற்காலிக பஸ் ஸ்டாண்டு வரை சென்று திரும்ப TP ரோடு காலவாசல் சந்திப்பு வழியாக திருப்பரங்குன்றம் சாலைக்கு செல்லலாம். அருப்புக்கோட்டை ரோடு, அவனியாபுரம் மற்றும் சிந்தாமணி ரோடு வழியாக தெற்கு வாசல் சந்திப்பு மற்றும் பெரியார் பேருந்து நிலையம் வரக்கூடிய வாகனங்கள் வழக்கமான வழித்தடங்களில் வந்து செல்லலாம். கூட்ட நெரிசலை பொறுத்து தேவைப்படும் பட்சத்தில் இவ்வாகனங்கள் அனைத்தும் ஜெயவிலாச சந்திப்பில் ஜெயஹிந்துபுரம் மெயின் ரோடு TVS பாலம் வழியாக C2 ரவுண்டானா சென்று எல்லிஸ் நகர் தற்காலிக பஸ் நிறுத்தம் வரை அனுமதிக்கப்படும். கருப்பாயூரணி ரவுண்டானா சந்திப்பு மற்றும் விரகனூர் சந்திப்பிலிருந்து மதுரை நகரின் வழியாக பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து வைகை வடகரை மற்றும் தென்கரை குருவிக்காரன் சாலை வழியாக பெரியார் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுகள் செல்லலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டிலிருந்து திருமங்கலம் செல்லும் அனைத்து வாகனங்களும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து அருப்புக்கோட்டை சுற்றுச்சாலை வழியாக திருமங்கலம் செல்லலாம். மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: இன்று மாலை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளும் அதன் ஒலிபரப்பு நேரத்தையும் நிகழ்ச்சியும் நிறமுமாக இன்று மாலை 6:30 அந்திப்பூக்கள், இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இதில் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டுதல் தொழிலில் ஈடுபட்டு வரும் இந்துமதி வெங்கடேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 7:30 நமது தலைவரை ஒலிபரப்பில் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி, இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா இடையேயான இறுதிப் போட்டிக்கான இந்தி மற்றும் ஆங்கில இருமொழி வர்ணனையாக ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையின் மற்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து FM மொபைல் செயலியில் கேட்டு மகிழலாம். 7:30 புட்டம்புது திரையிசை பாடல்களின் தொகுப்பாக பாட்டு இது ஹிட்டு, இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட கேரம் சங்கத்தின் தலைவர் NMS ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மகாஹர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகளின் ஒலிபரப்பு நிறைவு பெறும். முன்னிரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். 11:59 மதுரை பண்பலை 103.3 மகாஹர்ட்ஸ் ஒலிபரப்பில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவேக்பாரதி தமிழ் FM 102.3 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு மகிழ்ந்திருங்கள். மீண்டும் நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசையில் ஒலிபரப்பு நாளை காலை 4:45 துவங்கும்.

0: இவையாவும் நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் ஆகும். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். நிகழ்ச்சியில முதல் பாடல சத்யபிரகாஷோட குரல்ல எஸ் எஸ் தமனோட இசையில பாடல் கேட்கலாம். வைகுண்டபுரம் படத்திலிருந்து.

இசையமைச்சிருக்காரு பிரீத்தம். சித் ஸ்ரீராமோட குரல்ல பாடல் கேட்டலாம் பிரம்மாஸ்திரா படத்துல இருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஏஆர் ரஹ்மானோட இசையில பாடல் கேட்டு ரசித்தோம் அம்பிகாபதி படத்துல இருந்து. அடுத்ததா ஹரிச்சரன் மற்றும் கே சித்ராவோட குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு கலாட்டா கல்யாணம் படத்துல இருந்து.

நிறமாலை 6:49 டப்பிங் பாடல்களா, அதாவது மொழிபெயர்ப்பு திரைப்படங்கள்ல வந்த பாடல்களா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததா விஷால் சந்திரசேகரோட இசையில எஸ்பிபி சரண் மற்றும் சிந்தூரி விஷால் பாடியிருக்க பாடல் கேட்டலாம், சீதாராமம் படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: நாளை காலை 9 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியாக திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: பாடலுடன் நிதியடி இரவு பெறுகிறது இன்றைய அந்திப்புக்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டு ரசித்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேர்களே.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் இரவு 7 மணி, இனி கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இ-சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இன்றைய ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டுதல் தொழிலில் ஈடுபட்டு வரும் இந்துமதி வெங்கடேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் RP பரிமலா தேவி.
6: வணக்கம் நேயர்களே, இன்றைய ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சிக்காக இந்துமதி அவர்கள் தான் வருகை புரிந்திருக்காங்க. இவங்க சிறுதானியத்துல மதிப்பு கூட்டி நிறைய உணவு தயாரிப்புகளை இவங்க விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியிலிருந்து நமக்காக நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
6: இப்ப சிறுதானியம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து இப்ப இதை அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்ற ஆர்வத்துல இருக்காங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிறுதானியத்தை அதிக அளவுல பயன்படுத்தணும், அது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு சிறந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பெண் தொழில் முனைவோரா இந்த சிறுதானியத்தை மையப்படுத்தி எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சது?
7: கோவிட் டைம்ல தான் நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப வந்து எல்லாருக்கும் ஹெல்த் அவேர்னஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. மில்லட்ஸ் பக்கம் வந்து எல்லாரும் திரும்பினாங்க. அதை சமைச்சு சாப்பிடக்கூடிய நேரம் தான் எல்லாருக்கும் இல்லாம இருந்துச்சு. அதை எப்படி நம்ம ஈஸியா கொடுக்கலாம் அப்படின்றதோட இன்னோவேஷன் தான் லட்டு ஃபார்மட்ல நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபார்மட்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னோவேட் பண்ணதான் இந்த ஐடியா.
6: இப்ப லட்டு அப்படின்னாலே அந்த ஒரு இனிப்பு அதிகமா இருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை எப்படி ஆரோக்கியமா குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உதயமாச்சு?
7: இப்போ நம்ம குழந்தையா இருக்கும் போது நெய் சொட்ட சொட்ட பாசி பருப்பு லட்டு செஞ்சு கொடுப்பாங்க. வெள்ளம் பியூரான நெய் சேர்த்துதான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். சோ அந்த ஃபார்மட்லயே நம்ம வந்து சிறுதானியத்துல ஏன் செய்யக்கூடாது, இது

0: டேஸ்டியாக கொடுக்கணும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி எப்படி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் கொடுத்தோம். நம்மளோட லட்டுஸ் எல்லாத்துலேயுமே வந்து சட்டிலான ஒரு இனிப்பு தான் இருக்கும். பனங்கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி தான் செய்கிறதுனால டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரியான குறைவான அளவு இனிப்பு தான் நம்ம சேர்த்து செய்கிறோம். நெய் தான் நமக்கு பிரதானமாக ஜாஸ்தியாக தெரியும்.
1: இப்போ சிறுதானியம் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன மாதிரியான வெரைட்டிலாம் நீங்கள் வச்சிருக்கீங்க?
0: கம்பு நெய் லட்டு, திணை நெய் லட்டு, ராகி நெய் லட்டு, இது இல்லாம வந்து எல்லா சிறுதானியங்கள், தானியங்கள், சீரியல்ஸ், கிரெயின்ஸ் எல்லாமே சேர்த்து உருவானது சிறுதானியங்கள் நெய் லட்டுன்னு சொல்லிட்டு நம்ம தனியாவே ஒரு வெரைட்டியா கொடுக்கறோம். அது இல்லாம வெள்ளைச்சோளத்துல நட்ஸ், சீட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம பண்றோம். சிறுதானியங்கள் மட்டுமே இல்லாம எள்ளு, பூசணி விதை, பம்கின் விதை, சன்ஃபிளவர் சீட்ஸ், இந்த மாதிரியான எதுலாம் சத்து நம்ம தேடி தேடி மக்கள் போற பயணத்துல வந்து அவங்களுக்கு எது பிடிச்சமான உணவுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா, அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் பண்ணதுதான், இனோவேட் பண்ணி செஞ்சதுதான் லட்டுஸ் எல்லாமே.
1: இப்ப சிறுதானியத்துல மதிப்பு கூட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய உணவு பொருட்களை தயாரிக்கலாம் அப்படின்றதுக்கான எண்ணம் எப்படி உங்களுக்கு உதயமானது? இதற்கான பயிற்சிகள் எல்லாம் நீங்க எப்படி எங்க எடுத்துக்கிட்டீங்க?
0: நாங்க வந்து ஆக்சுவலா பேசிக்கலி இன்ஜினியர்ஸ். நான் வந்து சிஎஸ் இன்ஜினியர், என்னோட ஹஸ்பண்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். சிட்டில இருந்து கிராமத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு எங்களுக்கு. வந்தப்போ கரெக்டா கோவிட் அந்த சமயத்துல வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், அது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா பண்ணணும் அப்படின்னு. எங்க ஃபேமிலி வந்து பேசிக்கலா அக்ரிகல்ச்சர் தான், நெல்லாம் வச்சு காலங்காலமா அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல எப்படி மதிப்பு கூட்டுதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் நிறைய எடுத்தோம். கேவிகேல நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து. அப்போ போகும்போது அங்க ரம்யா சிவசெல்வி மேம் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க நம்மளை நிறைய வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அவங்களோட தூண்டுதல் பேர்ல தான் வந்து சிறுதானியத்துல நீங்க ஏன் வந்து மதிப்பு கூட்டி ஏதாவது பண்ணக்கூடாது, இது வந்து ஃபியூச்சர்ல இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே ஹெல்த் ரிலேட்டடா எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோவிட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்ல வந்து இன்ட்ரெஸ்ட், செஞ்சு கொடுக்கறதுல ஒரு ஆர்வம், அப்படி பண்ண ஆரம்பிச்சது தான் லட்டுஸ் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீகங்கான்றது வந்து எங்களோட குலதெய்வம் பேர், ஸோ அந்த பேர்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம் நேயர்களே.

0: தொடர்கிறது. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி.
1: சிறுதானியம் அப்படின்னு சொல்லும் போது இத சுவைப்படுத்தி நம்ம அதிகமா குழந்தைகளுக்கும் அதே சமயம் பெரியவர்களுக்கும் ஆரோக்கிய வகையில கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான என்னென்ன முயற்சிகளை நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நாங்க வந்து நிறைய ஆர்&டி பண்ணுவோம். ஆக்சுவலா இப்ப ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு எது நல்லா இருக்கும், எது சேர்ந்தா நல்லா இருக்கும், எல்லாரும் சாப்பிடுற வகையில எப்படி இதை டேஸ்டியா கொடுக்கலாம், சுவை கம்மியாகவும் தரம் கம்மியாகவும் தான் நாங்க பார்த்தது இருந்துச்சு. ஸோ அதை நாங்க ஏன் பசங்களுக்கு கொடுப்போமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ஆன உணவா இருக்கணும் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல நம்ம எப்படி நம்ம காலங்காலமா பாட்டி அவங்க எல்லாம் வந்து எள்ளு லட்டு, கொள்ளு லட்டு, பாசிப்பருப்பு லட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தது நம்ம பார்த்துருக்கோம். நாங்க எங்க ஃபேமிலியே வெளியில வாங்கி சாப்பிடறத விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு சாப்பிடற பழக்கம் அதிகம். ஸோ அந்த மாதிரி எப்படி இன்னோவேட்டிவாவும் இருக்கணும், குழந்தைங்களுக்கும் எப்படி சாப்பிட வைக்கணும் இதை அப்படின்னு சொன்ன மாதிரி யோசிச்சு பண்ணதுதான் ஒவ்வொன்னா செஞ்சு பார்ப்போம். ஒரு ஆர&டி பண்ணி பார்ப்போம், இந்த உணவுக்கு இது சேர்ந்தா நல்லா இருக்குமா, இந்த உணவுக்கு இது சேர்ந்தா நல்லா இருக்குமான்னு ஒவ்வொரு பேட்சும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி நிறைய அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அங்க வந்து மக்களோட டேஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எது பிடிக்கும், அதை எப்படி மார்க்கெட்டுக்கு கமர்ஷியலாக அதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்னோவேட் பண்ணியிருக்கோம்.
1: இப்ப நீங்க வந்து நிறைய பயிற்சிகளையும் எடுத்திருக்கீங்க, அதுல ஆராய்ச்சிகளும் செஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி மக்களோட ஃபீட்பேக் என்ன கிடைக்குது அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிருந்தீங்க. இப்ப ஆரம்ப கால கட்டம் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்ப அந்த ஆரம்ப கால கட்டத்துல நீங்க என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்தீங்க, எப்படி கொண்டு சேர்த்தீங்க மக்கள் கிட்ட?
2: ஆக்சுவலா நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணும் போது ஒரு சில ஐட்டம்ஸ் தான் ஆரம்பிச்சோம். பக்கத்துல எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தோம், அவங்க தான் கஸ்டமர்ஸ், வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதான் ஆரம்பிச்சது எங்களோட பிசினஸ். இப்பயுமே எங்களுக்கு அதுதான் ரொம்பவே கை கொடுக்கும். ஸ்டார்டிங்ல வந்து பக்கத்துல உள்ள கடைகள், சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி வச்சோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஜாப் ஒர்க்ஸ், எங்களோட டேஸ்ட் பிடிச்சி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு ஜாப் ஒர்க் பண்ணி கொடுங்க, அதாவது ஹோல்சேலா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆரம்பத்துல நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு, என்டர்பிரினர்ஷிப்னாலே கொஞ்சம் சேலஞ்சு தான். அந்த மாதிரி இருந்த கட்டத்தெல்லாம் தாண்டி இப்போ ஓரளவு பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம்.

0: நெஞ்சந்தா.
1: ஒவ்வொரு உணவும் தனித்தனி சிறப்பு, சமையல் வாழ்க்கை தத்துவம் இருக்கு. தீர தீரனா தீர தீர.

0: தொடர்கிறது. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி.
1: உங்களோட சிறுதானிய லட்டு அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, வயது முதியோர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
2: மற்ற இடத்துல நீங்க சிறுதானியங்கள் சாப்பிடும் போது வெள்ளை சர்க்கரை சேர்த்து அரைக்கும் போது நாக்குல கொஞ்சம் ஒட்டும். அது பாத்தீங்கன்னா ஃபைபரே இல்லாம எடுத்து பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அது வந்து சிறுதானியம்னு சொல்லிதான் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா சிறுதானியத்துல வந்து ஃபைபர் அதிகம் இருக்கு. அதை எப்படி நம்ம அந்த அளவுக்கு ஃபைனா கொண்டு வரணும், இருந்தாலுமே நம்ம வந்து எவ்வளவு ஃபைனா ஆக்க முடியுமோ, எவ்வளவு ஃபைபர் சத்தை ரீடெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து தான் நம்ம செஞ்சோம். அதை வந்து சாப்பிட்றதுக்கும் நமக்கு ஃபைபர் நிறைஞ்ச ஒரு உணவா இருக்கும், டேஸ்ட்டுக்கும் நம்ம எந்த விதத்துலயும் குறைவு இல்லாம நம்ம பண்ணணும். விமன்ஸ்க்குன்னு சொல்லும் போது கருப்பு உளுந்துல ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ணோம். அது வந்து பியூபர்டி டைம்ல குழந்தைங்களுக்கு இடுப்பு எலும்பு வந்து நல்ல சத்தா இருக்கணும், எலும்பு வந்து ரொம்ப பலமா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து கருப்பு உளுந்த களி செஞ்சு கொடுத்து அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும். அதையே நம்ம எப்படி வந்து இந்த வேகமா ஓடுற காலத்துல வந்து களி எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நேரம் இல்லையா இருக்கும், அப்ப அதுலயே நம்ம வந்து லட்டு ஃபார்மட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா அப்படி யோசிச்சு மக்களுக்கு எப்படி உபயோகமாகவும் இருக்கணும், எப்படி யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தோம்.
1: இப்ப நீங்க வந்து ஒரு தொழில் முனைவராகவே உருவாகி இருக்கீங்க, அப்ப எப்படி ஆரம்பிச்சீங்க? முதல்ல வந்து நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்ப எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொடுத்திருக்கீங்க? சிறுதானியம் அப்படின்னு சொல்லும் போதே குறைந்த அளவே நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருந்ததை இப்ப அதிக அளவு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற வாய்ப்பையும் நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. அப்போ உங்களோட இந்த தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் எப்படி இருக்கு? நீங்க எவ்வளவு பேருக்கு இப்ப பணி கொடுத்துட்டு இருக்கீங்க?
2: ஆரம்பத்துல நாங்க ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு 3 பேர்ல இருந்து ஆரம்பிச்சோம், இப்ப 30 பேர் ஆயிருக்கிறது. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல நாங்களாவே பண்ணணும். எங்க ரூரல் ஏரியால எங்களோட மோட்டோவே என்னன்னா கிராமப்புறத்துல இருக்கிற பெண்களை வந்து அவங்களோட வாழ்வாரத்தை எப்படி வந்து மெருகேத்துறது. எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் என்ன பண்ணுவாங்க, காலையில எழுந்திரிச்சு பசங்களை அனுப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து நம்ம நம்மளோட இதை எப்படி மெருகேத்துறது, நம்மளோட வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துறது அப்படின்னு சொல்லி யோசனையில இருக்கும்போது நாங்க வந்து எங்க கிட்ட வாங்க, நம்ம வந்து சில கெமிக்கல் கம்பெனிஸ்க்கு எல்லாம் போகும்போது அவங்களுக்கு ஹெல்த்துக்குமே ரொம்ப இதா இருக்கும். இப்ப இங்கேயும் வரும்போது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஆச்சு, ஒரு கில்ட் இல்லாம வராங்க அவங்களுக்கு. எங்களோட மோட்டிவே வந்து இப்போ 30 பேரா இருக்கிற ஆண்டர்பிரினர்ஷிப்ப வந்து எவ்வளவு சீக்கிரமா 300 பேரா 1000 பேரா அப்படி மாத்தலாம் அப்படின்றதுதான் எங்களோட மோட்டோவே. ஆக்சுவலா
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம் நேயர்களே.

0: தொடர்கிறது. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி.
1: சிறுதானியத்துல மதிப்பு கூட்டி இப்ப நிறைய விற்பனை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்க, உங்களோட விற்பனை அப்படின்றது எப்படி இருக்கு, எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் இப்ப நீங்க எடுத்து செல்றீங்க?
2: ஆரம்பத்துல சவுத் இந்தியா மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம், இப்போ வந்து பெங்களூர், கர்நாடகா, கேரளா அந்த மாதிரியான ஆர்டர்ஸுமே வருது. வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்டிங்ல வந்து பிராண்டிங் பண்ணல, ஹோல்சேல் லட்டுஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு 3 இயர்ஸா பிராண்டிங் பண்ணி எங்களோட பிராண்டையுமே நாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். எப்படின்னா வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் அண்ட் வெப்சைட் இருக்கு நமக்கு, வெப்சைட் ஆர்டர்ஸுமே நம்ம எடுக்கிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இப்ப நல்லா படிச்சு அதையுமே நம்ம பண்றோம். மார்க்கெட்டிங், பிராண்டிங் எல்லாமே நம்ம அதை டே பை டே ஒவ்வொன்றா கத்துக்கிட்டு இன்னைக்கு உண்டான சூழலுக்கு ஏத்த மாதிரி நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்ப சிறுதானிய லட்டு அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து ஆரோக்கியமும் அடங்கி இருக்கு, அதே சமயம் சுவையும் அடங்கி இருக்கு அப்படின்ற ஒரு புது விஷயத்த நீங்க எடுத்துட்டு வரீங்க. மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம்தான் இதுல அடங்கி இருக்கு. ஒரு பெண் தொழில் முனைவோரா நீங்க இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கீங்க, அதே சமயம் நீங்க வருங்கால பெண் தொழில் முனைவோர் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்ற ஆலோசனைகள் என்னவா இருக்கு?
2: குடும்பமுமே அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. நம்மளோட யாருமே ஒரு பொண்ணு நினைச்சா எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கறது கண்டிப்பா உண்மைதான். அவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலியும் நம்ம கூட இருக்கணும். எனக்கு வந்து எப்படின்னா நானும் என் ஹஸ்பண்டும் தான் சேர்ந்து செஞ்சோம். ஆக்சுவலா எல்லா பிசினஸுமே பிசினஸ் ஃபுல்லாவே அவரும் நானும் சேர்ந்து தான் செய்யறோம். சோ அந்த மாதிரி பேக் போனா சப்போர்ட்டிவா குடும்பமும் இருக்கணும் அப்படிங்கறது என்னோட இது.
1: இன்னைக்கு ரொம்ப அழகா, அதாவது சிறுதானியத்துல மதிப்பு கூட்டியும் ஆரோக்கியமாகவும் அதே சமயம் சுவை மிகுந்ததாகவும்

0: நம்ம மாற்றலாம் அப்படின்ற ஒரு முயற்சிய இப்ப நீங்க நிரூபிச்சு காமிச்சிருக்கீங்க. நிலையத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
1: நன்றி.
2: இதுவரை ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டுதல் தொழிலில் ஈடுபட்டு வரும் இந்துமதி வெங்கடேஷ் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர்.பி. பரிமலா தேவி.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டான அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம் மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.

2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிக்கான இந்தி மற்றும் ஆங்கில இருமொழி வர்ணனை டெல்லியிலிருந்து ஒளிபரப்பு செய்ய கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 7:32. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு. ஹிட்டான சூப்பரான ஜாலியான பாடல்களாக வரிசையாக வர இருக்கு. புத்தம் புது பாடல்களாக நிறைய இறக்கியிருக்கோம். அந்த வகையில் முதலாவது வர இருக்கிற பாடல் DC திரைப்படத்திலிருந்து இதோ காட்டலைகளில் வந்துகிட்டே இருக்கு நேர்களுக்காக.

நேரம் இரவு 7:35. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரில் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு, சூப்பரான ஹிட்டான ஜாலியான பாடல்கள்லாம் வரிசையாக வளம் வர இருக்கு. அந்த வகையில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் இதயம் முரளி திரைப்படத்திலிருந்து ஒரு ஜாலியான பாடல். இது காட்டலைகளில் நேர்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு.

0: சூப்பரான பாடல்களாக வளம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம். அவங்க ரசிக்கிறதுக்காகவே அடுத்ததாக வர இருக்கிற பாடல் ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து. இதோ காட்டலைகளில் நேர்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: ஆகாஷ்வாணி, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: நாளை காலை 9 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியாக திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: நேர்கள்லாம் கேட்டிங்களா, ரசிச்சிங்களா? பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கா? இதாங்க நம்ம பாட்டு. இது ஹிட்டு. நேரம் 7:44.

வணக்கம், இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டு. இது ஹிட்டு. அடுத்ததாக வரப்போகிற ஹிட்டு பாட்டு எந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, 100 சாமி திரைப்படத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. நேர்களுக்காக காட்டாளிகளில் நேர்களோட காதுக்கே.

நேரம் 7:49. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டு. இது ஹிட்டு, ஹிட்டான பாடல்களா, சூப்பரான பாடல்களா வரிசையா தந்துகிட்டு இருக்கோம். அப்படி வரப்போற அடுத்த பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கருப்பு திரைப்படத்திலிருந்து ஒரு கெத்தான பாடல் இது வந்துகிட்டே இருக்கு காற்றலைகள்ல.

நேரம் 7:53. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள்லாம் இதை கேட்டிருப்பீங்க. இது ஆகாஷ்வாணி மதுரையோட பாட்டு இது ஹிட்டு. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் பிளாஸ்ட் திரைப்படத்திலிருந்து. பிளாஸ்டாக ஒரு பாடல் வர இருக்குது நம்ம பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில்.

0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இது பாட்டு, இது ஹிட்டு. 7:87 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவாக ஒழுக்க இருக்கிற பாடல் ஜோ திரைப்படத்திலிருந்து கோவை காட்குளிரா அப்படின்ற பாடல்.
1: கோவை குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா.

கிரகிக்கவில்லை. பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற இம்மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த மாநாட்டின் வெற்றிக்கு உதவிய

சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளின் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு சீனா தலைமையேற்க உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், அதற்காக அந்நாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக அளவிலான தடுப்பூசி உற்பத்தியில் 60% இந்தியா கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசிகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பிக்கப் பிளாசாவில் காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். பயணிகள் விமான நிலையத்திற்கு எளிதாக வந்து செல்லும் வகையில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு எதிரான நேர்மையான விமர்சனங்களை எதிர்கொள்ளும் திறன் தங்களுக்கு உள்ளதாக தெரிவித்தார். அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாக உள்ளது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அக்கட்சி, மாநிலம் முழுவதும் மின்வெட்டு நிலவுவதாக தெரிவித்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறை, பாலியல் அத்துமீறல்கள், விவசாயிகள் போராட்டம் என எதற்கும் தாவேக அரசு செவிசாய்க்கவில்லை என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்க முதலமைச்சர் திரு விஜய் மக்களின் வரிப்பணத்தில் லண்டனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் திமுக கூறியுள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப்போவதாக இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாராபுரத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுராந்தகத்திலும் போட்டியிட உள்ளதாக கூறினார். இந்த இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதால் தாவேக அரசுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தாவேக அரசுக்கு இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்றும் திரு சண்முகம் கூறினார். இந்த 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 6 தேதி நடைபெறுகிறது. இதனிடையே இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 4-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இதன் மூலம் உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை ஹாக்கி இந்தியா அறிவித்துள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பக தங்கப்பதக்கத்தையும், உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் சுகந்த் கடம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத் சுகந்த் கடம் இணை வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரி தங்கப்பதக்கத்தையும், சாய்னா மணிமுத்து வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஆதித்யா நேகி தமை வர்மா இணை வெண்கலப் பதக்கத்தை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும், அங்குர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். பாலியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆப்கானிஸ்தான் அணி சற்றுமுன் வரை 5.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 41 ரன் எடுத்துள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசியக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கை இடையேயான இறுதி ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு

இரவு 8:06 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மொபைல் ஆப்ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம். கேட்கவிருக்கிறோம் திரை இசை பாடல்களின் தொகுப்பு. முதல் பாடலாக 180 திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வருகிறது.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: நேயர்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் ஓர் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 16 இரவு 10 முதல் செப்டம்பர் 17 இரவு வரை கோயிலை சுற்றிலும் சித்திரை வீதிகள், ஆவணி மூல வீதிகள் மற்றும் மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்வதற்கும் நிறுத்துவதற்கும் அனுமதி இல்லை. கும்பாபிஷேக விழாவிற்கு வருவோர் இவ்வீதிகளில் நடந்து செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மேலும் மதுரை நகருக்குள் சரக்கு மற்றும் கனரக வாகனங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாகனங்கள் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்லலாம். மாட்டு தாவணியிலிருந்து ஆரப்பாளையம் மார்க்கமாக செல்லக்கூடிய அரசு தனியார் பேருந்துகள் பழ மார்க்கெட் சந்திப்பு, ஆவின் சந்திப்பு, வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, தத்தனேரி பாலம் மற்றும் ஜெயலலிதா பாலம் வழியாக ஆரப்பாளையம் செல்லலாம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து மாட்டுத்தாவணி செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஜெயலலிதா பாலம், தத்தனேரி பாலம், கபடி ரவுண்டானா, எம்எம் லாட்ஜ் வழியாக வழக்கமான வழித்தடங்களில் செல்லலாம். ஃபாத்திமா கல்லூரி சந்திப்பிலிருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய அனைத்து பஸ்களும் கூடல் நகர் பாலம், ஆனையூர் ரோடு, ஐயர் பங்களா சந்திப்பு, மூன்று மாவடி சர்வேயர் காலனி சந்திப்பு மற்றும் 120 சாலை வழியாக செல்ல வேண்டும். திருப்பரங்குன்றம் சாலை மார்க்கத்திலிருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு வரும் வாகனங்கள் அனைத்தும் பழங்கானத்தம் C2 ரவுண்டானா சந்திப்பிலிருந்து கென்னட் ரோடு சந்திப்பு சென்று 70 ரோடு வழியாக எல்லிஸ் நகரின் தற்காலிக பஸ் ஸ்டாண்டு வரை சென்று திரும்ப TP ரோடு காலவாசல் சந்திப்பு வழியாக திருப்பரங்குன்றம் சாலைக்கு செல்லலாம். அருப்புக்கோட்டை ரோடு, அவனியாபுரம் மற்றும் சிந்தாமணி ரோடு வழியாக தெற்கு வாசல் சந்திப்பு மற்றும் பெரியார் பேருந்து நிலையம் வரக்கூடிய வாகனங்கள் வழக்கமான வழித்தடங்களில் வந்து செல்லலாம். கூட்ட நெரிசலை பொறுத்து தேவைப்படும் பட்சத்தில் இவ்வாகனங்கள் அனைத்தும் ஜெயவிலாச சந்திப்பில் ஜெயஹிந்துபுரம் மெயின் ரோடு TVS பாலம் வழியாக C2 ரவுண்டானா சென்று எல்லிஸ் நகர் தற்காலிக பஸ் நிறுத்தம் வரை அனுமதிக்கப்படும். கருப்பாயூரணி ரவுண்டானா சந்திப்பு மற்றும் விரகனூர் சந்திப்பிலிருந்து மதுரை நகரின் வழியாக பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து வைகை வடகரை மற்றும் தென்கரை குருவிக்காரன் சாலை வழியாக பெரியார் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுகள் செல்லலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டிலிருந்து திருமங்கலம் செல்லும் அனைத்து வாகனங்களும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து அருப்புக்கோட்டை சுற்றுச்சாலை வழியாக திருமங்கலம் செல்லலாம். மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
1: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம், விளையாடலாம், வாங்க.

0: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட கேரம் சங்கத்தின் தலைவர் NMS ஜெய்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் விளையாட்டு பயிற்சியாளர்கள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், அதே மாதிரி விளையாட்டு சங்க பிரதிநிதிகள் இவங்கள தான் நாம சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை, அதே மாதிரி அவங்களுடைய பணிகளை எல்லாம் பகிர்ந்துகிட்டே வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறவங்க மதுரை மாவட்ட கேரம் சங்கத்தின் தலைவர் NMS ஜெய்குமார். அவர் தமது விளையாட்டு அனுபவங்களையும் கேரம் விளையாட்டு பயிற்சிகள் மற்றும் கேரம் விளையாட்டு போட்டிகள் குறித்தும் நம்மோடு பகிர வந்துள்ளார். வணக்கம்.
1: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
0: உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நேயர்களுக்காக.
1: NMS ஜெய்குமார்ன்றது வந்து என்னம்ன்றது வந்து நாட்டாமை மல்லி அப்படின்றது எங்களுடைய வீட்டு பெயரு. பெருமையா சொல்லிக்கணும்னா மதுரை காந்தி NMR சுப்பிராமன் என்று அழைக்கப்படுபவர் அவங்களுடைய வம்சாவளியில வந்தவங்க தான் நானு. எங்க அப்பா பேர் வந்து NMS சாமிநாத் பாபு. அவர் வந்து TVSல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. கேரம் காண்டி அவருடைய லைஃபே டெடிகேட் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வந்து இப்ப வந்து நூல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க. பெரிய பொண்ணு வந்து BSc விஸ்காம் காலேஜ் டாப்பர், கோல்டு மெடலிஸ்ட். அவங்க வந்து சென்னையில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ரெண்டாவது பொண்ணு வந்து நேச்சுரோபதி டாக்டர் படிச்சிட்ருக்காங்க, தேர்ட் இயரு. அவங்களும் காலேஜ் செகண்டு, நல்லா படிச்சிட்ருக்காங்க. இதுதான் என்னுடைய அறிமுகம்.
0: சரிங்க சார். இப்போ மதுரை மாவட்ட கேரம் சங்கத்தில் நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த தலைவர் பதவியில் இருக்கீங்க?
1: அதாவது அப்பா இருக்கும்போது அவர் செயலாளராக இருந்தார் கிட்டத்தட்ட 22 வருஷமாக. அவருடைய மறைவுக்கு பிறகு வந்து எல்லாரும் வந்து அப்பாவுடைய பணியை தொடரணும்னு வேண்டி கேட்டுக்கிறதுனால 2014 முதல் கிட்டத்தட்ட 2023 வரைக்கும் வைஸ் பிரசிடெண்ட்டாக சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த 2024-25 வந்து பிரசிடெண்ட் வந்து ஒருத்தர் வெளியே போயிட்டார். அவர் பதில் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக ஒரு 2 இயர்ஸ் சர்வ் பண்ணேன். இப்போ லாஸ்ட் மந்த் தான் எலெக்ஷன் முடிஞ்சது, 2026-2030. அதில் வந்து யுனானிமஸாக பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகி இப்போ தான் பதவியேற்று இந்த 1.5 மாதம் ஆகுது.
0: வாழ்த்துக்கள் சார்.
1: தேங்க்யூ.
0: சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்து பள்ளி பருவத்தில் என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: என் ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எல்லா கேமும் விளையாடிருக்கேன். எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல். அது என்ன கடவுளோட அனுகிரகமாக என்னன்னு எனக்கு தெரியலை. டேபிள் டென்னிஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பால், இது ரெண்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல். மற்ற எல்லா கேம்ஸும் விளையாடிருக்கேன். பால், பேட்மிண்டனு, பேஸ்கெட் பாலு மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோராலும் விளையாடப்பட்ட கிரிக்கெட், அதுவும் ரொம்ப பிடிச்சமான விளையாட்டு. சின்ன வயசுலேருந்தே விளையாட்டுனா அப்படி ஒரு ஆர்வம். அதே மாதிரி படிப்புலையும் கவனம் செலுத்திருக்கோம். அப்பா அம்மா வந்து சொல்லி கொடுத்த மாதிரி விளையாட்டில் எவ்வளோ தூரம் ஆர்வம் இருக்கணுமோ அதே மாதிரி படிப்புலையும் ஆர்வம் காமிக்கணும்னு சொல்லி ரெண்டையும் சைமல்டேனியஸாக பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்.
0: சரி சார். இப்போ இந்த கேரம் விளையாட்டு, இந்த விளையாட்டு நீங்கள் எந்த வயதுலேருந்து ஆரம்பிச்சிங்க?
1: கேரம் விளையாட்டு வந்து ஸ்கூல் டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து மதுரை No. 4, அப்பா வந்து சாம்பியனு. ஸோ வீட்டில் எப்பவும் போர்டு இருக்கும், அப்பாவோட விளையாடிக்கிட்டே இருப்போம். அப்பாவோட விளையாடும் போது என்ன ஒரு பாயிண்ட் கூட எடுக்க முடியாது, ஏன்னா அவர் சாம்பியனு, நம்ம விளையாடிட்டு இருப்போம். பட் அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக பார்க்கணும் அந்த கேம் வந்து. கேரம் வந்து அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமு. உட்காந்துட்டா எந்திரிக்க மனசே வராது. நம்ம 90s 80s பார்த்தீங்கன்னா கேரம் வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருந்தது. 1957 தான் நம்ம கேரமே வந்து உருவானது. அந்த டயத்தில் ஃபஸ்ட்டு டயத்தில் பார்த்தீங்கன்னா 3-3 தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சினிமா, கேரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தது, இப்போ மாறி இருக்கு. அதனால் கேரம் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்.
0: சிறு வயதில் உங்கள் அப்பா கூடயே இருந்து இந்த கேரம் விளையாட்டை கற்றுக்கிட்டு இருக்கீங்க?
1: கண்டிப்பாக, அப்பா தான் குருநாதர்.
0: சரி சார்.

0: இப்போ இந்த உங்களுடைய சிறுவயது விளையாட்டுகள் அதையெல்லாம் பற்றி சொன்னீங்க. கல்லூரி பருவம், கல்லூரியில் வந்து ஏதாவது விளையாட்டு விளையாடிருக்கீங்களா, அதையெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
1: கல்லூரியில் ரெண்டே ரெண்டு விளையாட்டு விளையாடிருக்கோம், கிரிக்கெட் அண்டு டேபிள் டென்னிஸ். மை லவ்வபிள் கேம் வந்து டேபிள் டென்னிஸ்.
0: ஸோ அதுலேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க.
1: ஆமாம் சார்.
0: சரி சார், ரொம்ப மகிழ்ச்சி. மதுரை மாவட்ட கேரம் சங்கத்தின் மூலமாக என்னென்ன பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க
1: சார்? மதுரை மாவட்ட கேரம் சங்கத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேயர்ஸை வந்து உருவாக்குறது தான் ஒரே ஒரு குறிக்கோள். கிட்டத்தட்ட நம்ம மதுரையில் இருக்கிற 60 ஸ்கூல்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு பை மந்த்லி டிஸ்ட்ரிக்ட் லெவல் கேரம் டோர்னமெண்ட் நடத்துகிறோம். ஃபார் பாய்ஸு, கேர்ள்ஸு, மென்ஸு, உமன்ஸு எல்லா கேட்டகரியிலையும் நடத்துகிறோம். கிட்டத்தட்ட மதுரையில் 60 மேற்பட்ட ஸ்கூல்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கேரம் டெவலப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து நம்மளுடைய அசோசியேஷன்லேருந்து கோச்சஸ் போகிறாங்க. வீக்லி 3 கிளாஸஸ், 4 கிளாஸஸ்னு ஒரு டைம் ஒதுக்கி அவங்க குழந்தைகளுக்கு யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டு அவங்க கோச்சிங் பண்ணுறது வந்து நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷனோட ஒர்க். அதுபோக பார்த்தீங்கன்னா, எவ்ரி சண்டே வந்து நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன்லேயே வந்து மார்னிங் டு ஈவினிங் வந்து ஃபுல் டே கோச்சிங் நடந்துகிட்ருக்கும். அது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி க்ரைட்டீரியாலாம் இருக்குது. மதுரை டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன் எங்கே இருக்குன்னா, எல்லிஸ் நகரில் இருக்குது, கெனட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது.
0: சரி.
1: ஸோ நல்லா அங்கே 6 போர்டு இருக்குது, கோச்சஸ் ரெகுலராக அங்கே இருப்பாங்க. சண்டேஸ் வந்து மெயினாக குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் டேஸ் போக சண்டேஸில் வந்து அவங்க நல்லா கோச்சிங் எடுக்கிறது. அவங்க அந்த கோச்சிங் எடுக்கிறத வச்சு அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட்

0: பண்ணுறதுக்கு நம்ம அதுக்குண்டான வேலைகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் சார்.
1: சரி, இப்போ இந்த பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னீங்க, பள்ளிகளுக்கு நேரடியாக போய் சொல்லி கொடுத்துருவீங்களா?
0: ஆமாம் சார், பள்ளிக்கும் நமக்கும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஒரு கோச்சஸ் அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. அந்த கோச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெமுனரேஷன் கொடுப்பாங்க மந்த்லி எவ்வளோன்னு சொல்லி. ஸோ அவங்க எத்தனை கிளாஸஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் ரெமுனரேஷன் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம் டைமில் நிப்பாட்டிடுவாங்க, பிஃபோர் எக்ஸாம் 2 மந்த்ஸ் அவங்க நிப்பாட்டிடுவாங்க. பேலன்ஸ் அந்த மந்த்ஸ்க்கு தான் போய், வீக்லி 3 கிளாஸஸ்னா அந்த 3 கிளாஸஸ் 1 ஹவர் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ எல்லாரையும் வச்சு அவங்க கிளாஸ் நடத்தி அவங்க கோச்சிங் கொடுப்பாங்க சார். அதுலேருந்து அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக உள்ள பர்சன்ஸ் வந்து கோச்சஸ் தனியாக வீட்டுக்கு வர சொல்லி அவங்க தனியாக கோச்சிங் எடுத்து அவங்க கேமை இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க.
1: பள்ளிகள் அப்படின்னு சொல்லும்போது நகர்ப்புறத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எளிதாக கோச்செல்லாம் அவங்களால அனுப்ப முடியும். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது கோச்சிங் கொடுக்குறீங்களா?
0: கிராமப்புறங்கள்லையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இப்போ வந்து அதோட ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லி சக்குடி நம்ம மதுரை பக்கத்தில் இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட்டு பிரின்ஸிபல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க கேரம் டெவலப்மெண்ட்டுக்கு. அதேமாதிரி அவங்க வந்து இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக எவ்ரி August 14th and 15th வந்து சவுத் ஜோன் டோர்னமெண்ட்டு நடத்துகிறாங்க. புதுசாக இப்போ 3 வருஷமாக அவங்க தான் ஃபுல்லாக எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. கூட யாராவது ஒரு ஸ்பான்சர் பண்ணிக்குவாங்க. அவங்க ஸ்கூல்லேயே நடத்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 3 டேஸு. பட்ஜெட் அரௌண்ட் 1.5 லேக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிராம சைட்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் வந்து அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ணணுமோ ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: அதாவது நகர்ப்புறம் மட்டும் இல்லை, கிராமப்புறத்துலேயும் உங்களுடைய சங்கத்தினுடைய பணி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார்.

0: இப்போ இந்த கேரம் விளையாட்டு பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது எந்த வயதுலேருந்து நம்ம பயிற்சிகள் ஆரம்பிக்கலாம், என்னென்ன மாதிரி பயிற்சிகளாக நீங்கள் கொடுக்குறீங்க?
1: கேரம் பயிற்சிகள் வந்து ஏன்னா இது வந்து ஒரு இன்டோர் கேம், நல்லா வந்து இது மைண்டு கேம், அது போக கான்சன்ட்ரேஷன் நல்லா வரும். நம்ம ஹேண்ட் டு ஐ அந்த கனெக்ஷன் தான் அந்த கேமே இருக்குது. ஸோ அதனால் இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா இப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து நல்ல குழந்தைங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அபவ் 5th வந்தாச்சுன்னா அவங்களுடைய கேம் வந்து அந்த டீனேஜ் வரும்போது தே வில் பிகம் ஏ சாம்பியன். ஸோ மினிமம் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ ஆடிட்டுருக்காங்க. கேரமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்கு பேசிக் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா 8th பிளேஸ் வரைக்கும் நம்ம ப்ரைஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுன்றதுக்காண்டி மொதல் 3 ப்ரைஸ் கொடுத்தோம்னா 3 ப்ரைஸ் வாங்கிட்டு மிச்சம் வந்தவங்க வந்து கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆவாங்க. அதில் வந்து 8th பிளேஸ் வரைக்கும் நம்ம அந்த ஒரு ப்ரைஸஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து நல்லா மோட்டிவேட் ஆகி குழந்தைங்க வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுறாங்க.
0: அப்போ 5th வகுப்பு படிக்கிறதுலேருந்தே வந்து இந்த பயிற்சிகள் ஆரம்பிச்சிடலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: இப்போ பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது வாரம் ஒரு நாள் வந்து அசோசியேஷனில் வச்சு பயிற்சிகள் கொடுக்குறதா சொன்னீங்க. பொதுவாக வந்து அந்த குழந்தைகள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும்?
1: அது ஒரு நாளைக்கு வந்து 3 hours சார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மாதம் 2 months வந்து அவங்க வாரம் வாரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளே வந்து அவங்கள டீச் பண்ணுவோம். டீச் பண்ணி இந்த மாதிரி அவங்கள கைட் பண்ணி ஒரு போர்டு வாங்கி வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணணும். மினிமம் 3 hours பெர் டே, மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour, அந்த மாதிரி பிரித்து பிரித்து ஒரு மினிமம் 2 to 3 hours ப்ராக்டிஸ் பண்ணாலே அது வந்து நல்லா அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும்.
0: குறைந்தபட்சம் 3 மணி நேரம். இப்போ இந்த பயிற்சிகள்லாம் பற்றி சொன்னீங்க, அதே மாதிரி போட்டிகள், இந்த கேரம் விளையாட்டு போட்டிகள் மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில், அதே மாதிரி சர்வதேச அளவில் எப்பப்பெல்லாம் போட்டிகள் நடக்குது, அந்த போட்டிகளுக்கு நீங்கள் எப்படிலாம் தயார் பண்ணி அனுப்புறீங்க?
1: இப்போ நம்ம மொதவே சொன்ன மாதிரி மதுரை டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறம் 4th வந்து இன்டர்நேஷ்னல். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் வந்து ஸ்கூலு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போட்டுருவோம். அதே மாதிரி மென்ஸு சிங்கிள்ஸு, உமன் சிங்கிள்ஸு அந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்துவோம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜூனியர், அது வந்து தேசிய லெவலில், அதாவது 14. அதுக்கப்புறம் ஜூனியர், அதுவும் தேசிய அளவில் இருக்குது, அது வந்து 18. அதுக்கப்புறம் சீனியர், அதுவும் நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அதாவது ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி பேட்டர்ன், பேட்டர்ன்றா அது ஒரு ஏஜ் குரூப் எபவ் 55 அந்த மாதிரி ஒரு கேட்டகரியும் இருக்குது. இது எல்லாமே வந்து நேஷனல் லெவலில் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா 700 பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா 250 to 300 பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 to 200 பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதுதான் பார்ட்டிசிபேஷனோட க்ரைட்டீரியா. இதில் வந்து உங்களுக்கு இந்த பிளேயர்ஸ் வந்து ரேங்கிங் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரேங்க் எடுத்தவங்க வந்து நேஷனல் ஆடலாம், ஸ்டேட் லெவலில் விளையாண்டவங்க நேஷனல் லெவலில் ஆடலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்கிங் இருக்குது பிளேயர்ஸுக்கு. அந்தந்த ரேங்கிங் உள்ள பிளேயர்ஸ் தான் அந்த நேஷனல்ஸ் ஆட முடியும், ஸ்டேட் லெவல் ஆட முடியும்.
0: அதாவது அவங்க மாவட்ட அளவில் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரேங்கிங் கொடுக்கப்படுமா?
1: ஆமாம்,
0: அவங்களுக்கு கொடுக்குற ரேங்கை வச்சு அவங்க அடுத்த லெவலுக்கு போக
1: முடியும். ஆமாம், ஸ்டேட் லெவலுக்கு போக முடியும். ஸோ அந்த ஸ்டேட் லெவல் ரேங்கிங் வச்சு நேஷனல் லெவலுக்கு போக முடியும்.
0: சரி, தேசிய அளவில் விளையாடுறவங்க வந்து சர்வதேச அளவுக்கு போவாங்க?
1: ஆமாம், அது வந்து ஆல் இண்டியா கேரம் ஃபெடரேஷனை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எந்த பிளேயர்ஸ் வந்து த்ரூ அவுட் தி இயர் பாயிண்ட்ஸ் பார்த்து எல்லா போட்டியிலையும் பார்க்குற மாதிரி தான், அவங்க எத்தனை தடவை வின் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்து அவங்க செலக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் லெவலுக்கு அனுப்புவாங்க.
0: சர்வதேச போட்டிகள்லாம் எப்பப்போ நடக்கும் சார்?
1: சார், இப்போ இது வரைக்கும் வந்து 7 இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப் நடந்திருக்கு. இப்போ லாஸ்ட் வந்து லங்காவில் நடந்திருக்கு, அதுக்கு முந்தைய வருஷம் வந்து யூஎஸ்ஏல நடந்திருக்கு. இப்போ யூஎஸ்ஏல நடந்ததில் தான் நம்ம சென்னை பொண்ணு வந்து கசிமான்னு சொல்லி உலக சாம்பியன் அடிச்சுட்டு வந்தாங்க. அதில் 2nd ரேங்க் வந்து மதுரையை சேர்ந்த மித்ரா வந்து வந்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் நடந்த இதில் வந்து உலகக்கோப்பையில் வந்து கீர்த்தனான்னு சென்னை பொண்ணு உலக சாம்பியன் நடிச்சு

0: வந்தாங்க. நம்ம மதுரை மித்ரா வந்து அவங்க டபுள்ஸ் மற்ற இதில் வந்து கொஞ்சம் செவன்த் ரேங்க்லேயே நம்ம வந்து மதுரையோட பெருமையை காப்பாற்றியிருக்காங்க.
1: அப்போ தொடர்ந்து போட்டியாளர்களை வந்து சர்வதேச அளவுக்கு நீங்கள் அனுப்பிச்சு தான் இருக்கீங்க.
0: கண்டிப்பாக சார், இன்னும் மேலும் அனுப்புவோம்,
1: தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருப்பீங்க.
0: கண்டிப்பாக,
1: அது நம்ம மதுரைக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்.

0: இப்போ நீங்கள் வந்து மதுரை மாவட்ட கேரம் சங்கத்துலேருந்து போட்டிகள்லாம் நடத்துகிறதா சொன்னீங்க. இப்போ இந்த போட்டிகள்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க? இதற்கு வந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் ஏதாவது கிடைக்குதா?
1: கண்டிப்பாக சார், முக்கியமான கேள்வி இது. ஏன்னா ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் எந்த ஒரு போட்டியும் நடத்த முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து 2013 தவறினார். 2014 இன்னைய வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அப்பாவுடைய ஞாபகார்த்தமாக டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட்டு நடத்திட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50-60,000 வரும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு இடம் வந்து மண்டபம்னு பிடிச்சோம்னா அதுக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸ் வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஸ்கூல்ஸ் என்னென்னா 2 நடக்குதுன்னா அவங்களுக்கு வந்து வித்தவுட் எனி காஸ்ட் ஒரு ப்ரொமோஷன், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ தே வில் ஹெல்ப் அஸ். அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா KLN வித்யாலயா, SBOA, கல்யாணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சக்குடி, அது மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இடம் அங்கே கொடுத்தாச்சுன்னா நம்ம டோர்னமெண்ட் அங்கே நடத்தி அவ்வளோ ஈஸியாக முடிச்சிடும். அதனால் இந்த தருணத்தில் வந்து அந்த ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்துக்கும் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம அந்த டோர்னமெண்ட் நடத்துறதே ரொம்ப சிரமம். ஸோ அவங்களுக்கு, எல்லா பள்ளிகளுக்கும், கேரத்துக்கு வந்து யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லா கல்லூரி ஸ்கூல்ஸுக்கும் மதுரை மாவட்டத்தின் கேரம் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.

இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை மாவட்ட கேரம் சங்கத்தின் தலைவர் NMS ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விளையாடலாம் வாங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நேயர்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் ஓர் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 16 தேதி இரவு 10 மணி முதல் செப்டம்பர் 17 தேதி இரவு வரை கோயிலை சுற்றிலும் சித்திரை வீதிகள், ஆவணி மூல வீதிகள் மற்றும் மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்வதற்கும் நிறுத்துவதற்கும் அனுமதி இல்லை. கும்பாபிஷேக விழாவிற்கு வருவோர் இவ்வீதிகளில் நடந்து செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மேலும் மதுரை நகருக்குள் சரக்கு மற்றும் கனரக வாகனங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாகனங்கள் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்லலாம். மாட்டு தாவணியிலிருந்து ஆரப்பாளையம் மார்க்கமாக செல்லக்கூடிய அரசு தனியார் பேருந்துகள், பழ மார்க்கெட் சந்திப்பு, ஆவின் சந்திப்பு, வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, தத்தநேரி பாலம் மற்றும் ஜெயலலிதா பாலம் வழியாக ஆரப்பாளையம் செல்லலாம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து மாட்டு தாவணி செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஜெயலலிதா பாலம், தத்தநேரி பாலம், கபடி ரவுண்டானா, எம்எம் லாட்ஜ் வழியாக வழக்கமான வழித்தடங்களில் செல்லலாம். ஃபாத்திமா கல்லூரி சந்திப்பிலிருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய அனைத்து பஸ்களும் கூடல் நகர் பாலம், ஆனையூர் ரோடு, ஐயர் பங்களா சந்திப்பு, 3 மாவடி, சர்வேயர் காலனி சந்திப்பு மற்றும் 120 அடி சாலை வழியாக செல்ல வேண்டும். திருப்பரங்குன்றம் சாலை மார்க்கத்திலிருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு வரும் வாகனங்கள் அனைத்தும் பழங்கானத்தம் C2 ரவுண்டானா சந்திப்பிலிருந்து கென்னட் ரோடு சந்திப்பு சென்று 70 அடி ரோடு வழியாக எல்லிஸ் நகரின் தற்காலிக பஸ் ஸ்டாண்டு வரை சென்று திரும்ப TP ரோடு காலவாசல் சந்திப்பு வழியாக திருப்பரங்குன்றம் சாலைக்கு செல்லலாம். அருப்புக்கோட்டை ரோடு, அவனியாபுரம் மற்றும் சிந்தாமணி ரோடு வழியாக தெற்கு வாசல் சந்திப்பு மற்றும் பெரியார் பேருந்து நிலையம் வரக்கூடிய வாகனங்கள் வழக்கமான வழித்தடங்களில் வந்து செல்லலாம். கூட்ட நெரிசலை பொறுத்து தேவைப்படும் பட்சத்தில் இவ்வாகனங்கள் அனைத்தும் ஜெயவிலாச சந்திப்பில் ஜெய்ஹிந்துபுரம் மெயின் ரோடு, TVS பாலம் வழியாக C2 ரவுண்டானா சென்று எல்லிஸ் நகர் தற்காலிக பஸ் நிறுத்தம் வரை அனுமதிக்கப்படும். கருப்பாயூரணி ரவுண்டானா சந்திப்பு மற்றும் விரகனூர் சந்திப்பிலிருந்து மதுரை நகரின் வழியாக பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து வைகை வடகரை மற்றும் தென்கரை குருவிக்காரன் சாலை வழியாக பெரியார் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுகள் செல்லலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டிலிருந்து திருமங்கலம் செல்லும் அனைத்து வாகனங்களும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து அருப்புக்கோட்டை சுற்றுச்சாலை வழியாக

0: திருமங்கலம் செல்லலாம். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 9:08. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நிகழ்ச்சி இன்னைக்கு காட்டலைகளில் செயலி மூலியமாக நம்ம கேட்குறதுனால இன்னைக்கு நம்ம காட்டலைகளில் வர பாடல்கள் எல்லாமே தொகுப்பு திரைசைகளாக வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக ஒழிக்க இருக்கிற பாடல் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து. இதோ காட்டலைகளில் நேர்களுக்காக.

கோடம்பாக்கம் திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டீங்க. நேரம் 9:17, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி இன்றைக்கி திரை இசை தொகுப்பாக போய்கிட்டு இருக்கு நம்ம செயலிகளில். அடுத்து நம்ம கேட்க இருக்கிற பாடல் வட்டாரம் திரைப்படத்திலேருந்து, இதோ

0: ஆகாஷ்வாணி, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: நாளை காலை 9 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியாக திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: நேரம் 9:27. நேரில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமலர்களில் திரைசை கானங்கள். திரைசையா வர இருக்கிற அடுத்த பாடல் துள்ளுவதோ இளமை திரைப்படத்திலிருந்து இதோ காற்றலைகளில்.
3: I think I'm in love with you. No. Well, I've been thinking about you. Maybe I'm in love with you. I really don't know.

நேயர்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் ஓர் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 16 இரவு 10 மணி முதல் செப்டம்பர் 17 இரவு வரை கோயிலை சுற்றிலும் சித்திரை வீதிகள், ஆவணி மூல வீதிகள் மற்றும் மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்வதற்கும் நிறுத்துவதற்கும் அனுமதி இல்லை. கும்பாபிஷேக விழாவிற்கு வருவோர் இவ்வீதிகளில் நடந்து செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மேலும் மதுரை நகருக்குள் சரக்கு மற்றும் கனரக வாகனங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாகனங்கள் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்லலாம். மாட்டு தாவணியிலிருந்து ஆரப்பாளையம் மார்க்கமாக செல்லக்கூடிய அரசு தனியார் பேருந்துகள், பழ மார்க்கெட் சந்திப்பு, ஆவின் சந்திப்பு, வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, தத்தநேரி பாலம் மற்றும் ஜெயலலிதா பாலம் வழியாக ஆரப்பாளையம் செல்லலாம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து மாட்டுத்தாவணி செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஜெயலலிதா பாலம், தத்தநேரி பாலம், கபடி ரவுண்டானா, எம்எம் லாட்ஜ் வழியாக வழக்கமான வழித்தடங்களில் செல்லலாம். ஃபாத்திமா கல்லூரி சந்திப்பிலிருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய அனைத்து பஸ்களும் கூடல் நகர் பாலம், ஆனையூர் ரோடு, ஐயர் பங்களா சந்திப்பு, 3 மாவடி, சர்வேயர் காலனி சந்திப்பு மற்றும் 120 அடி சாலை வழியாக செல்ல வேண்டும். திருப்பரங்குன்றம் சாலை மார்க்கத்திலிருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு வரும் வாகனங்கள் அனைத்தும் பழங்கானத்தம் C2 ரவுண்டானா சந்திப்பிலிருந்து கென்னட் ரோடு சந்திப்பு சென்று 70 அடி ரோடு வழியாக எல்லிஸ் நகரின் தற்காலிக பஸ் ஸ்டாண்டு வரை சென்று திரும்ப TP ரோடு காலவாசல் சந்திப்பு வழியாக திருப்பரங்குன்றம் சாலைக்கு செல்லலாம். அருப்புக்கோட்டை ரோடு, அவனியாபுரம் மற்றும் சிந்தாமணி ரோடு வழியாக தெற்கு வாசல் சந்திப்பு மற்றும் பெரியார் பேருந்து நிலையம் வரக்கூடிய வாகனங்கள் வழக்கமான வழித்தடங்களில் வந்து செல்லலாம். கூட்ட நெரிசலை பொறுத்து தேவைப்படும் பட்சத்தில் இவ்வாகனங்கள் அனைத்தும் ஜெயவிலாச சந்திப்பில் ஜெய்ஹிந்துபுரம் மெயின் ரோடு, TVS பாலம் வழியாக C2 ரவுண்டானா சென்று எல்லிஸ் நகர் தற்காலிக பஸ் நிறுத்தம் வரை அனுமதிக்கப்படும். கருப்பாயூரணி ரவுண்டானா சந்திப்பு மற்றும் விரகனூர் சந்திப்பிலிருந்து மதுரை நகரின் வழியாக பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து வைகை வடகரை மற்றும் தென்கரை குருவிக்காரன் சாலை வழியாக பெரியார் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுகள் செல்லலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டிலிருந்து திருமங்கலம் செல்லும் அனைத்து வாகனங்களும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து அருப்புக்கோட்டை சுற்றுச்சாலை வழியாக திருமங்கலம் செல்லலாம்.

நேரம் இரவு 9:39, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கீங்க காற்றல் விரியம் கடிதமலர்களின் திரைத்தேசை தொகுப்பு. திரைசை தொகுப்பில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து. இது நேர்களுக்காக.

நேரம் இரவு 9:45 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. காற்றில் விரியும் கடித மலர்கள், காற்றில் விரியும் கடித மலர்கள் ரொம்ப அழகாவே சூப்பரான பாடல்களாக இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் காதல் கொண்டேன் அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு காதலை வர்ணிக்கிற வகையில் ஒரு அருமையான பாடல் இது. காற்றலைகளில் வந்துக்கிட்டே இருக்கு, நேர்களுக்காக கேட்டு எல்லாரும்.

இன்றைய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.

செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை தென்கரை சாலை சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னகுளி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம். மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்துமிடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு, அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் ரசித்து கேட்டிருப்பீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒழிக்க இருக்கிற பாடல் கோவா திரைப்படத்திலிருந்து இதோ காற்றலைகளில் நேயர்களுக்காக வருகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10 மணி.

உறக்கத்தின் விளிம்பில் இமைகள் யாவும் காத்திருக்க, துடித்திடும் இதயமும் இளை பாற்றும் இசையை எதிர்பார்த்திருக்க, உஷ்ணம் தணிந்து இரவும் இனிமை சேர்த்திருக்க, இரவு பூக்களும் நில ஒளியில் தலையாட்டிட, இசை பூக்களை வான்வழி தூவிட, தெவிட்டா தென்றலை துணை களைத்து உள்ளம் தொடும் ராகங்களை ராப்பொழுதில் ரசிக்கும்படி தர வந்திருப்பது கார்த்திகை தீபன். கார்த்திகை தீபன். கார்த்திகை தீபன்.

நெற்றியிட்ட பொட்டு மூன்றாம் பிறையை நினைவுபடுத்த கார்முகிலும் கூந்தலாய் ஒரு மாறி இருக்க கண்களும் காந்தமென கவர்ந்தெழுக்க அவள் அழகை கண்ட இவனுக்கு இதயம் குளிர்ந்து போனது. பிறகென்ன, மனதில் பாடல் உதிக்காமலா போய்விடும்?

அரும்பு மொட்டானது, மொட்டு மலரானது, மலர் இங்கு மங்கையாய் ஒரு மாறியது, மங்கையாய் மாறிய மலருக்கு மாலை சூட காத்திருக்கின்றான், மனம் தொட்ட மங்கையின் மலர் கரம் பற்ற ஏங்கி நிற்கின்றான்.

ஆதவன் மயங்கும் மாலை கருக்களில் மனம் வீசும் மல்லிகை தோட்டத்தில் சேலை உடுத்திய மலர்ச்சோலை என ஒருத்தி காத்திருக்கின்றாள். அவனுக்காக காத்திருக்கின்றாள். இருள் சூழ்வதற்குள் இசை பாடிக்கொண்டே விரைகின்றான் அவளை காண. இரவு வேளை வந்தால் என்ன, இணையும் வேளை வந்துவிட்டதே என்று கூறிக்கொண்டே

அவனை நினைத்து பாடுகிறது இந்த கிளி, அன்பை தேடி அல்லாடுகிறது அன்பு கிளி, குறுநகையாளின் குரல் கொண்டு பாடுகிறது இந்த பாசக்கிளி, பாசம்தனை பரிமாற அழைக்கிறது பஞ்சவர்ண கிளி, சொந்தமொன்றை தேடுகிறது இந்த அன்னக்கிளி, ஆம் சொந்தமொன்றை தேடுகிறது இந்த பெண்கிளி.

உள்ளத்தையும் உயிரையும் ஓரிடத்தில் இணைத்துவிட்டு அதற்கு இதயம் என பெயர் சூட்டிவிட்டனர் இவ்விருவரும். உலகம் எதிர்ப்பினும் உன்னோடு இருப்பேன் என்று அவனும், நீ இல்லையே உயிர் துறப்பேன் என்று அவளும் மனக்கல்வெட்டென உள்ளத்தில் பதியமிட்டு அன்பை பரிமாறுகின்றனரோ.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இருவரிசை கீதங்களை காற்றில் இசைந்து கொண்டிருப்பது மதுரை பண்பலை 103.3 பட்டு சிறகு. வானத்து வெள்ளி ரதம் இங்கு வீதி உலா செல்கிறது. சேலை கட்டி வந்த ரதம் செய்தி ஒன்றும் சொல்லியது. ஆடி வந்த தேர் அவனுக்கே சொந்தம் என்று கூறியது. தேவ மொழியில் தேன் சொட்ட உரைத்தது. உதிர்ந்த தேனை கைகளில் ஏந்தினான். தேரும் மாறியது தேவதையாய்.

மலர்ந்த பூ ஒன்று மலர்ந்திட்ட செய்தி சொல்ல மலர் கைகளினால் வாசலில் மலர் ஒன்றை வைக்கிறாள். மலர் வைக்கும் மங்கையை மறைந்திருந்து காண்கின்றான் அக்கள்வன். மலர் வைக்கும் பூவிற்கு மலர் மாலையிட காத்திருக்கின்றான்.

கண்மணி சொல்லா செய்திகளை அவள் கொலுசொலி மணிகள் கூறிவிட்டதே, இவனுக்கு எப்படி புரிந்தது அவள் கொலுசு எழுப்பிய ஓசையின் மொழி? காதல் கொண்டால் இங்கு காற்றொலியை வைத்தே கவிதை பாடிவிடலாமோ?

ஜீவன்கள் இரண்டும் இணைந்து விட்டால் இசைக்கு இங்கு பஞ்சமேது? விரும்பும் இதயங்கள் நெருங்கிவிட்டால் இடைவேளிக்கு இடமேது? இருவர் ஒன்றான பின்பு தனிமை இங்கேது? துணையின்றி உயிரேது? இவ்வுலகமும் சுழலாது. உண்மைதானே? இருவரிசை கீதங்களை காற்றலைகளில் கவிதை வரிகளோடு கவிப்பாடி கார்முகில் திரும்புகின்றேன். உங்களின் கனல் பிரியன் கார்த்திகை தீபன்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம். நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன்னு பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்சம் ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்சம் ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்சம் ரூபா இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா அண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி

0: 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்னு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?

0: பாட்டி.
1: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி ஏசிடி, நீ இன்னும்
0: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 10:53, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் திரையிசையாக அடுத்த பாடல் கேட்க இருக்கிறீங்க. அவதாரம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மேகத் அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி நாளைய நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம் நேயர்களே. நாளொரு குரல் 385 காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசைமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலை சேவை செய்திகள் கேட்கலாம், இயற்கை சார்ந்த பாடல்கள் கேட்கலாம், 6:10 இணைத்தனம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள் தரும் ஆறு 6:15 புதிய காலை தன்னம்பிக்கை பாடல்கள் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சி மேலமும் கேட்கலாம், 6:30 இயற்கின்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குவர் ஆர் உமாதேவி அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து, தேனி சிண்டக்ட் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவச்செல்வி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம், 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் சுழல் மட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோயில் பகுதி 2 வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:50 திரை இசை, 9 மணிக்கு திண்டுக்கல் ஸ்ரீ மகாலட்சுமி கேட்ரிங் வழங்கும் ஆலய தரிசனம், விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சிக்காக திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோயில் இருந்து சிறப்பு நேரலை நெறியழகை ஏ அம்பிகா விக்னேஷ் அர்ஜுன் ஆகியோர். 10 மணிக்கு செய்திருக்கும் சென்னைஞ்சலாக, 10:02 விருப்ப காணங்கள் விருந்தினர் விருப்பம், 10:30 இருபட பாடல்கள், 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை தலைப்பு பிள்ளையார் சூழலில் தொடங்கட்டும், 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 சிநேகிதியே, 1 மணிக்கு வசந்த காணங்கள், 2 மணிக்கு துழல் தாளம்,

55 வானிலை அறிக்கை 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 3:00 என்சிஆர்டி வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்திருக்கும் சென்னைஞ்சலாக, 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 மதுரை பண்பலை வழங்கும் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 5:02 தமிழுக்கு பெருமை சங்ககாலமா சமகாலமா பற்றிமன்றம் நடுவர் பேராசிரியர் கு ஞானசுந்தரம் அவர்கள். சங்ககாலமே என வாதிடுவோர் முனைவர் மா சிதம்பரம் கார்த்திகா ஆகியோர், சமகாலமே என வாதிடுவோர் செல்லக்கண்ணன் ஸ்ரீமதி தியாகராஜன் ஆகியோர். மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 6:00 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்புக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 அறிவியல் மின்னல் இப்படி இயற்பியல் வழங்குகிறார் விருதுநகர் செந்தகுமார நடார் கல்லூரி இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் என் பிருத்திவி குமரன் அவர்களுடன். நேர்முகம் பகுதி முதல் பகுதி உடன் உரையாடுபவர் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள். இரவு 10:00 பட்டுச்சிறகு, 10:50 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசை அன்றைய ஒளிபரப்பு இணைந்த நிறைவுபெறும். 11:00 மதுரை பண்பலை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 தேனும் பாலும், 11:59 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அதிலிருந்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருக்கிறீர்களே.

நேரம் 11:55. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்கிறோம் தேனும் பாலும். இரவின் மடியில் இன்னிசை தாளாட்ட, பழைய நினைவுகளை கண்முன்னே காட்ட, கவிதைகளின் தொகுப்புகளாக செவிகளுக்கு விருந்தளிக்க வருகிறது தேனும் பாலும். முதல் பாடலாக எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

0: நேரம் 11:10, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். நட்சத்திரங்கள் கண் சிமிட்டும் நேரம், நினைவுகள் மட்டும் விழித்திருக்கிறது இல்லையா? அடுத்த ஒரு பாடலை கேட்டு இருக்கலாம். என் கடமை என்ற திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில், டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில் என் கடமை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு
1: நேரிலே.

வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி. இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி. சந்தியை மீட்டும் கைகளால தழுவி கொள்ளடி சீமாட்டி. அம்மா சீமாட்டி, நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி, வில்லடி.

சீமாட்டி கண்ணடி பட்டது சீமாட்டி கலக்கம் வந்தது சீமாட்டி உன்னை எல்லாம் அது இன்னொரு கண்ணி உலகிலே தடி சீமாட்டி அம்மாடி சீமாட்டி நில்லடி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:15. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். என் தம்பி என்ற திரைப்படத்தில் இருந்து டி எம் எஸ் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில் கேட்டு நின்றீர்கள்.
0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே,

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

நேரம் 11:20, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். சுழன்று கொண்டிருக்கும் இந்த பூமியில் நம் நினைவுகளும் இப்படிதான் சுழன்று கொண்டிருக்கோம். அதை ஒருநிலைப்படுத்தி ஒரு பாடலை கேட்கலாமா? எங்க மாமா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல், கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் இரவு 11:24. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். அடுத்த பாடலாக ஞான ஒளி என்ற திரைப்படத்திலிருந்து பி. சுசலா அவர்களின் குரலில் பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேயர்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் ஓர் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 16 இரவு 10 மணி முதல் செப்டம்பர் 17 இரவு வரை கோயிலை சுற்றிலும் சித்திரை வீதிகள், ஆவணி மூல வீதிகள் மற்றும் மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்வதற்கும் நிறுத்துவதற்கும் அனுமதி இல்லை. கும்பாபிஷேக விழாவிற்கு வருவோர் இவ்வீதிகளில் நடந்து செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மேலும் மதுரை நகருக்குள் சரக்கு மற்றும் கனரக வாகனங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாகனங்கள் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்லலாம். மாட்டு தாவணியிலிருந்து ஆரப்பாளையம் மார்க்கமாக செல்லக்கூடிய அரசு தனியார் பேருந்துகள் பழ மார்க்கெட் சந்திப்பு, ஆவின் சந்திப்பு, வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, தத்தநேரி பாலம் மற்றும் ஜெயலலிதா பாலம் வழியாக ஆரப்பாளையம் செல்லலாம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து மாட்டு தாவணி செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஜெயலலிதா பாலம், தத்தநேரி பாலம், கபடி ரவுண்டானா, எம்எம் லாட்ஜ் வழியாக வழக்கமான வழித்தடங்களில் செல்லலாம். ஃபாத்திமா கல்லூரி சந்திப்பிலிருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய அனைத்து பஸ்களும் கூடல் நகர் பாலம், ஆனையூர் ரோடு, ஐயர் பங்களா சந்திப்பு, 3 மாவடி, சர்வேயர் காலனி சந்திப்பு மற்றும் 120 அடி சாலை வழியாக செல்ல வேண்டும். திருப்பரங்குன்றம் சாலை மார்க்கத்திலிருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு வரும் வாகனங்கள் அனைத்தும் பழங்கானத்தம் C2 ரவுண்டானா சந்திப்பிலிருந்து கென்னட் ரோடு சந்திப்பு சென்று 70 அடி ரோடு வழியாக எல்லிஸ் நகரின் தற்காலிக பஸ் ஸ்டாண்டு வரை சென்று திரும்ப TP ரோடு காலவாசல் சந்திப்பு வழியாக திருப்பரங்குன்றம் சாலைக்கு செல்லலாம். அருப்புக்கோட்டை ரோடு, அவனியாபுரம் மற்றும் சிந்தாமணி ரோடு வழியாக தெற்கு வாசல் சந்திப்பு மற்றும் பெரியார் பேருந்து நிலையம் வரக்கூடிய வாகனங்கள் வழக்கமான வழித்தடங்களில் வந்து செல்லலாம். கூட்ட நெரிசலை பொறுத்து தேவைப்படும் பட்சத்தில் இவ்வாகனங்கள் அனைத்தும் ஜெயவிலாச சந்திப்பில் ஜெயஹிந்துபுரம் மெயின் ரோடு TVS பாலம் வழியாக C2 ரவுண்டானா சென்று எல்லிஸ் நகர் தற்காலிக பஸ் நிறுத்தம் வரை அனுமதிக்கப்படும். கருப்பாயூரணி ரவுண்டானா சந்திப்பு மற்றும் விரகனூர் சந்திப்பிலிருந்து மதுரை நகரின் வழியாக பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து வைகை வடகரை மற்றும் தென்கரை குருவிக்காரன் சாலை வழியாக பெரியார் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுகள் செல்லலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டிலிருந்து திருமங்கலம் செல்லும் அனைத்து வாகனங்களும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து அருப்புக்கோட்டை சுற்றுச்சாலை வழியாக திருமங்கலம் செல்லலாம்.

நேரம் 11:31. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். அடுத்த பாடலாக கௌரி கல்யாணம் என்ற திரைப்படத்திலிருந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலா அவர்களின் குரலில் ஒரு பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் 11:35. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். அடுத்த பாடலாக குமஸ்தாவின் மகள் என்ற திரைப்படத்திலிருந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவங்களுடைய குரலில் பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் 11:41. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். நிலவு நம்மிடம் கண்ணாம்பூச்சி விளையாடி கொண்டிருக்கும் நேரங்க. இப்படித்தான் வளர்பிறையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பௌர்ணமி போல ஒரு நாள் நம் வாழ்வும் பிரகாசிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அடுத்த பாடலை கேட்கலாம். தெய்வச் செயல் என்ற திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலாக கேட்டு இணைந்திருங்கள் நேர்களை.

நேயர்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் ஓர் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 16 இரவு 10 மணி முதல் செப்டம்பர் 17 இரவு வரை கோயிலை சுற்றிலும் சித்திரை வீதிகள், ஆவணி மூல வீதிகள் மற்றும் மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்வதற்கும் நிறுத்துவதற்கும் அனுமதி இல்லை. கும்பாபிஷேக விழாவிற்கு வருவோர் இவ்வீதிகளில் நடந்து செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மேலும் மதுரை நகருக்குள் சரக்கு மற்றும் கனரக வாகனங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாகனங்கள் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்லலாம். மாட்டு தாவணியிலிருந்து ஆரப்பாளையம் மார்க்கமாக செல்லக்கூடிய அரசு தனியார் பேருந்துகள், பழ மார்க்கெட் சந்திப்பு, ஆவின் சந்திப்பு, வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, தத்தநேரி பாலம் மற்றும் ஜெயலலிதா பாலம் வழியாக ஆரப்பாளையம் செல்லலாம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து மாட்டுத்தாவணி செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஜெயலலிதா பாலம், தத்தநேரி பாலம், கபடி ரவுண்டானா, எம்எம் லாட்ஜ் வழியாக வழக்கமான வழித்தடங்களில் செல்லலாம். ஃபாத்திமா கல்லூரி சந்திப்பிலிருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய அனைத்து பஸ்களும் கூடல் நகர் பாலம், ஆனையூர் ரோடு, ஐயர் பங்களா சந்திப்பு, 3 மாவடி, சர்வேயர் காலனி சந்திப்பு மற்றும் 120 அடி சாலை வழியாக செல்ல வேண்டும். திருப்பரங்குன்றம் சாலை மார்க்கத்திலிருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு வரும் வாகனங்கள் அனைத்தும் பழங்கானத்தம் C2 ரவுண்டானா சந்திப்பிலிருந்து கென்னட் ரோடு சந்திப்பு சென்று 70 அடி ரோடு வழியாக எல்லிஸ் நகரின் தற்காலிக பஸ் ஸ்டாண்டு வரை சென்று திரும்ப TP ரோடு காலவாசல் சந்திப்பு வழியாக திருப்பரங்குன்றம் சாலைக்கு செல்லலாம். அருப்புக்கோட்டை ரோடு, அவனியாபுரம் மற்றும் சிந்தாமணி ரோடு வழியாக தெற்கு வாசல் சந்திப்பு மற்றும் பெரியார் பேருந்து நிலையம் வரக்கூடிய வாகனங்கள் வழக்கமான வழித்தடங்களில் வந்து செல்லலாம். கூட்ட நெரிசலை பொறுத்து தேவைப்படும் பட்சத்தில் இவ்வாகனங்கள் அனைத்தும் ஜெயவிலாச சந்திப்பில் ஜெய்ஹிந்துபுரம் மெயின் ரோடு, TVS பாலம் வழியாக C2 ரவுண்டானா சென்று எல்லிஸ் நகர் தற்காலிக பஸ் நிறுத்தம் வரை அனுமதிக்கப்படும். கருப்பாயூரணி ரவுண்டானா சந்திப்பு மற்றும் விரகனூர் சந்திப்பிலிருந்து மதுரை நகரின் வழியாக பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து வைகை வடகரை மற்றும் தென்கரை குருவிக்காரன் சாலை வழியாக பெரியார் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுகள் செல்லலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டிலிருந்து திருமங்கலம் செல்லும் அனைத்து வாகனங்களும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து அருப்புக்கோட்டை சுற்றுச்சாலை வழியாக திருமங்கலம் செல்லலாம்.

நேரம் 11:46. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தெய்வத்தின் தெய்வம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்டு இணைந்திருக்கிறீர்களே.

நேரம் 11:50, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தெய்வப்பழம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடலை கேட்டு இணைந்திருக்கிறீர்களே.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுகிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் 11:57. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக நாம் விழிகள் வெள்ளி விழா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க ரசித்து இருக்கிறோம். நன்றி கூறி விடைபெறுகிறேன் நேர்களே.

இனி நாம் கிரிக்கெட் நேரலையை கேட்கலாம். 2026 ஆண்டு மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிக்கான ஆங்கில வர்ணனை கேட்கலாம் நேர்களே.

0: முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்

கவிஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. ஒவ்வொரு பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பிள்ளையார் பாடல்கள் தொகுப்பிலிருந்து யாரி வணங்கிட வேண்டும் என்னும் பாடலை சூளமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள் பாட கேட்கலாம்.

4:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பக்த மார்கண்டேயா திரைப்படத்திற்காக ஓம் நம சிவாய எனும் பாடல் வி நாயகி பி லீலா அவர்கள் குரலில்.

ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய.

விவித் பாரதி தமிழ் பண்பாடு 102.3. நேரம் சரியாக 4:10. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். செங்கல்பட்டு என்இ குணசேகரன், என்இ வெங்கடராமன் நாகேஸ்வரம், ஓங்கூர் டி ஜீவா தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நயன விநாயகனே எனும் பாடல், கம்பீர நாட்டை ராகம் ஆதிதாளம், சரவண பவானந்தா சாகித்யம்.

4:21 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நீ தயா ராதா எனும் பாடல், வசந்த பைரவி ராகம், ரூபகம் தாளம், தியாகராஜர் சாகித்யம்.

4:30 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ராமனுக்கு மன்னன் முடி என்னும் பாடல், ஹிந்தோளம் ராகம் ஆதித்தாளம், அருணாச்சலா கவிராயர் சாகித்யம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சக ஆண்டு 1948, பத்ரபாதா 23 பராப வருடம், ஆவணி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14 தேதி திங்கட்கிழமை. மதுரை பண்பலை 103.3 மெகாட்ஸ் அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாட்ஸ் அலைவரிசை எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரலே

0: பொருள் வரும் வழிகளை உண்டாக்குதலும், பொருளை சேர்த்தலும் காத்தலும், காத்தவற்றை திட்டமிட்டு நாட்டு நலத்திற்கு செலவிடுதலும் வல்லவனே அரசன். குறள் எண் 385, அதிகாரம் இறை மாட்சி.
1: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு.
0: பொருள் வரும் வழிகளை உண்டாக்குதலும், பொருளை சேர்த்தலும் காத்தலும், காத்தவற்றை திட்டமிட்டு நாட்டு நலத்திற்கு செலவிடுதலும் வல்லவனே அரசன். குறள் எண் 385, அதிகாரம் இறை மாட்சி.
2: இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சியும் நிகழ்ச்சியும் நிறமாய். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள், இயற்கை சார்ந்த பாடல்கள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். ஆறு 6:15 புதிய காலையில் தன்னம்பிக்கை பாடல் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சி நேரமும், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, அறிவிப்புகள் இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையில் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவச்சொலி அவர்களுடன் தரும் தகவல் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை பாடல், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவலரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோயில் பகுதி 2 வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்வுகள் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வினமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்குச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

8:50 திரை இசை, 9 திணிக்கல் ஸ்ரீ மகாலட்சுமி கேட்ரிங் வழங்கும் ஆலய தரிசனம், விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியாக திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோயிலிலிருந்து சிறப்பு நிலை நேரறிக்கை ஏ அம்பிகா, விக்னேஷ் அர்ஜுனன் ஆகியோர். 10 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 12 விருப்ப காணங்கள் விருந்தினர் விருப்பம், 10:30 இருபட பாடல்கள், 11 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 11:00 கண்ணாடி மாளிகையில் தலைப்பு பிள்ளையார் சுழியில் தொடங்கட்டும். 12 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 12:00 சிநேகிதியே, 1 வசந்த காணங்கள், 2 துள்ளல் தாளம், 2:50 வானிலை அறிக்கை, 3 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக. பிற்பகல் 3:00 NCERT வழங்கும் விளம்பரத்தர நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 செய்தி சுருக்கம்.

0: Fair.
1: பிற்பகல் 3:30 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4:00 செய்திருக்கும் சென்னையஞ்சலாக, 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டுக்களும், 4:30 மதுரை பண்பலை வழங்கும் ஆட்டுக்களும், 5:00 செய்திருக்கும் சென்னையஞ்சலாக, 5:02 தமிழுக்கு பெருமை சங்ககாலமா சமகாலமா பட்டிமன்றம் நடுவர் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள், 5:00 என வாதிடுவோர் முனைவர் மா சிதம்பரம் கார்த்திகா ஆகியோர், 5:00 என வாதிடுவோர் செல்லக்கண்ணன் ஸ்ரீமதி தியாகராஜன் ஆகியோர், 6:00 செய்திருக்கும் சென்னையஞ்சலாக, 6:00 சேவை செய்திகள், 6:05 விலைக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் நேரடியாக பங்குபெறும் நிகழ்ச்சி, 8:30 அறிவியல் மின்னல் இப்படி இயற்பியல் வழங்குகிறார் விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் என் பிருத்திவி குமரன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். பட்டுச்சிறகு 10:59 ராமேஸ்வரம் மலை 100.9 MHz அலைவரிசை இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. 11:00 மதுரை பண்பலையின் நிகழ்ச்சியினரும் கேட்கலாம். 11:05 தேனும் பாலும். 11:59 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை எஃப்எம் வீட் பாரதி தமிழ் 102.3 MHz இருந்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம் நேர்களே.

நேரம் காலை 5 மணி. நாம் உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர எஃப்எம் 100.9 இப்பொழுது பச்சைமலையில் நனையிருக்கிறோம். முதல் பாடலாக கேட்டு இணைந்தீர்கள் நேயர்களே, இது ஆகாஷ்வாணியின் பக்தி மாலை.

நேரம் காலை 5:05 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மகளை. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கலங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சக்தி. இந்த நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாருமே வந்து விநாயகர் அடிபட்டு இருப்போம். அந்த விநாயகர் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ஒரு பக்தி பரவசம் ஆகிடுவோம். எப்போவுமே முதல்ல எடுத்தவொடனே நம்ம வந்து விநாயகர் வழிபட்டு தான் அடுத்த எல்லா தெய்வத்தையும் வழிபடுவோம். அந்த இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே என்ன பண்ணுவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வழிபட்டு இன்றைக்கி வந்து சுண்டல் பொறி எல்லாமே கொடுத்து ஒரு உற்சாகமாக கொண்டாடிடுவோம் இல்லையா. தும்பிக்கை கொண்ட தலைவனே, துயரங்கள் தீர்க்கும் தெய்வமே, தடைகள் யாவும் தகர்த்திடுவாய், தன்னம்பிக்கை தந்துடுவாய் என்று சொல்லிட்டு அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் காலை 5:10 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் பக்தி மாலை. அரங்கபுள் மனம் வீச அன்போடு உன்னை வணங்குகிறோம், மேதகம் படைத்து மகிழ்வோடு முழு மனதோடு அழைக்கிறோம் முதல் கடவுளே விநாயகா. முன்னேற்ற பாதையை காட்டிடுவாய், வாழ்வில் வரும் தடைகளெல்லாம் வாசலோடு போக்கிடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் காலை 5:19 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. கண்களுக்கு தெரியாமல் கருத்தில் தெரிகிறாய், கைகளால் தொடாமல் கனவில் உணர்கிறாய், தடுமாறும் நேரத்தில் துணையாக நிற்கிறாய், தனிமையின் பாதையில் இருக்கும் பொழுது துணிச்சலாக என்னுடன் வருகிறாய், தேடுபவர்களுக்கு நம்பிக்கையாகிறாய், தவிப்பவர்களுக்கு ஆறுதலாகிறாய். அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேரிலே.

நேரம் காலை 5:23. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. வழி தெரியாமல் வேளையில் வழியாய் வருபவன் நீயே, விழி கலங்கும் நேரத்தில் விடியலாய் இருப்பவன் நீயே, நாம் கேட்பதில் அனைத்திலும் இருப்பவன் இறைவன் நீயே. அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

நேரம் 5:26 ஆகாஷ்வணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலை. பக்தி மாலையில் அடுத்த பாடலாக கேட்டு இடம் தரலாம் மேலே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 5:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் இசை அமுதம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் மருமகள் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் குழுவினருடன் பாடும் பாடல்.